ஆதியும் அகமாயி மணிமந்தர சேகரியே, ஆயி உமையானவளே ஆதிசிவன் தேவியரே. சமைத்தாய் சமயபுரம், சாதித்தாய் கண்ணபுரம், அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபிரத மாதம் 3ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: பொறை.
1: வறுமையுள் வறுமை என்பது விருந்தினரை உபசரிக்காமல் விடுவது. வலிமையுள் வலிமை என்பது அறிவில்லாதவர் செய்யும் குற்றங்களை பொறுத்து கொள்வது. குறள் எண் 153 அதிகாரம் பொறையுடைமை.
0: இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை.
1: வறுமையுள் வறுமை என்பது விருந்தினரை உபசரிக்காமல் விடுவது. வலிமையுள் வலிமை என்பது அறிவில்லாதவர் செய்யும் குற்றங்களை பொறுத்து கொள்வது. குறள் எண் 153 அதிகாரம் பொறையுடைமை.

0: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைத்தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறையை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் தொடங்கி வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். நேயர்களே, இன்று காலை 6:10 என்னை

நானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதிபா அவர்கள். நேர்களை இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் பரணியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். காலை 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, தனி குடித்தனம் பெருகி வருவது மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் பேசியிருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. நேயர்கள் உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் தென்மலை குறித்த தகவல்கள் கேட்க இருக்கிறீங்க. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு சிநேகிதிகள் பேச இருக்கிறீங்க. பிற்பகல் 1 மணிக்கு குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நீர்முள்ளியின் மருத்துவ பயன்கள் பற்றி கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 துறையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. மாலை 5:02 படமும் பாடலும். இன்று 1978 ஆண்டு வெளியான படங்களிலிருந்து தகவல்கள் மற்றும் பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் துறை இசை. 7:30 ஆசை அஞ்சல். இரவு 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மழை. இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று

புறநானூறு குறிப்பிடும் சங்க கால தொழில்கள் பற்றி கேட்கலாம். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர்களே, இன்றைய தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 256-11-33 மற்றும் 256-11-32 இணைப்பெண்ணாக 0462. குறுஞ்செய்தி மூலமாக குக்கு நிகழ்ச்சிக்கு விருப்ப பாடல்கள் தெரிவிக்க 9443360794. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கிறது. கடன் தீர வேண்டியிருக்கிறது, கல்யாணமாக வேண்டியிருக்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையை நடத்த பொருள் வேண்டியிருக்கிறது, வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று நினைப்போருக்கு ஆண்டவன் அருள் வேண்டியிருக்கிறது. இப்படி எதுவுமே வேண்டியில்லாவிட்டாலும் அக்கடா என்று இருக்கும் நிம்மதி வேண்டியிருக்கிறது. வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களிடம் மக்கள் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் என்ன காணிக்கை என்றும் சொல்லி வைத்து விடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்பிய ஒருவன் கடவுளை நோக்கி தவம் இருந்தானாம். அவனுடைய அதிர்ஷ்டம் உடனே கடவுள் காட்சி தந்துவிட்டார். பக்தனே, நீ வேண்டும் வரம் அருளினேன், கேள் என்கிறார். அவன் 21ஆம் நூற்றாண்டு பக்தன் அல்லவா? கடவுளிடம் வரத்தை கேட்பதற்கு முன் ஒரு விவரத்தை கேட்கிறான். தெய்வமே, தேவலோகத்தில் உங்களுக்கெல்லாம் காலக்கணக்கு எப்படி? கடவுள் சொன்னார், மனித வாழ்க்கையின் 1 நூற்றாண்டு எங்களுடைய தேவலோகத்தில் 1 நிமிஷம், இதுதான் எங்களுடைய காலக்கணக்கு. அது சரி தெய்வமே, இந்த காசு பண மதிப்பெல்லாம் உங்களுடைய உலகத்தில் எப்படி? உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பக்தனே, கேட்டுக்கொள். இப்போது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மதிப்புமிக்க செலாவணியாக இருக்கிறதே அமெரிக்க டாலர். அதில் 1 டிரில்லியன் டாலர். அது சரி, ட்ரில்லியன் என்றால் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? 1 லட்சம் கோடி, அதுதான் 1 டிரில்லியன். 1 டிரில்லியன் டாலர் எங்களுடைய 1 பொற்காசுக்கு சமம். சரி தெய்வமே, தேவலோக கணக்குப்படி எனக்கு 1 நிமிஷம் ஆயுள், 1 பொற்காசு பணம், இதை மட்டும் வரமாக கொடுங்க, அது போதும் என்று கேட்டான் பக்தன். கடவுள் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி பக்தனே, 1 நிமிஷம் இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். கடவுள் சொன்ன 1 நிமிஷம் என்பது தேவலோகத்து கணக்கில். இப்படித்தான் நாம் பலரும் தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். மாக்கவிஞன் பாரதி வேண்டியது என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயிற்றுக்குச் சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பதுதான் பாரதியின் வேண்டல். வையத்தாரின் பசிப்பிணியை போக்கிவிட்டால் துயரங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, பிணக்குகள் இல்லை, பிறரை ஏமாற்றி வஞ்சிக்கும் கணக்குகளும் இல்லை. எனவே உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்பது பாரதியின் வேண்டுதலாக இருந்தது. அன்னதானம், ஔஷத தானம், அவயதானம், சாஸ்திர தானம் என்ற 4 விஷயங்களை மக்கள் தம் வாழ்வியல் நெறியாக கொள்ள வேண்டும் என்று சமண சமயம் போதிக்கிறது. பசித்தோருக்கு சோறிடுவது அன்னதானம், நோயுற்றவருக்கு மருந்திட்டு குணமாக்குவது ஔஷத தானம், அஞ்சி நடுங்கி வருவோர்க்கு அடைக்கலம் தருவது அபயதானம், அறியாமையில் உழல்வோர்க்கு அறிவு கொளுத்துவது சாஸ்திர தானம். இந்த கொடைச்செயல்கள் தழைத்தோங்கினால் வையகத்தில் அமைதி தவழும். ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கத்தை மக்களிடம் வேண்டுகின்ற வடலூர் வள்ளல் பெருமான், வீடுதோறும் சென்று இறந்தும் பசியறாத வெற்றரை கண்டு உளம் நொந்து ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என வேண்டினார்.

0: அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை பாலை நிலத்தில் பசும்புல் தலை காட்டுவது போன்றது. உள்ளத்தே அன்புடையா தமது என்பும் பிறருக்கு தருவார். தன்னை சிலுவையில் அறைந்தோர் மீதும் அன்பை பொழிந்த இயேசுபிரான் அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, தாம் செய்வது இன்னதென்று அறியாத இவரை மன்னியும் என்று வேண்டினார். கைமாறு வேண்டாத வான்மழை போல பிறர் மாட்டு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை சொரியும் மனம் வேண்டும் நமக்கு. அடுத்தவர் உற்ற நோய் கண்டு கண்ணீர் உகுத்து அந்த துயரத்தை துடைக்க நீளும் நற்கரங்கள் நமக்கு வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுவோர் மீதும் வெறுப்பின் நிழலும்படியாத அருட்கருணையை பொழியும் நல் மனம் நமக்கு வேண்டும். தன்னுயிர் போல் இந்த மாநிலத்து மண்ணுயிரெல்லாம் மகிழ்வுற்று வாழ சிந்திக்கும் சீரிய பண்பு நலம் நமக்கு வேண்டும். மானிடப் பண்பு துலக்கமாவது அன்பின் ஒளியால்தான். அன்பே மனிதநேயத்தின் ஆதார சுருதி. அன்புக்கு சாதியில்லை, மதமில்லை, நிறவேற்றுமையில்லை, பால்பேதமில்லை. இனம், மொழி, நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டது அன்பு. அன்பு பெருகினால் நாடுகளிடையே போர் இல்லை, துயரில்லை, கேடில்லை. இந்த நல்லறிவு நாடுகளை ஆள்வோர்க்கு இல்லையே. இந்த மண் பயனுற வேண்டும். நன்று இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும்?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

நேர்களை தூங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 6:29.

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேரம் சரியாக காலை 6:34 நிமிடம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. காலத்தின் கருத்தை பயன்படுத்தி கொள்வதும் அதை செயலில் காட்டுவதும் இணையற்ற இரண்டு திட்டங்களாகும்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 6:40. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு ஆண்டவன் இருக்கிறான். அன்பிற் சிறந்த தவமில்லை.

0: பொறுமையை விட சிறந்த ஆயுதம் இல்லை. மன்னித்தலை விட சிறந்த நற்குணம் இல்லை. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. உங்கள் நெல்லை பண்பலை 102.6 தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: நிலங்களில் பயிர் அறுவடை மேற்கொள்ளும் போது அறுவடை போக மீதமுள்ள பயிர் கழிவுகளான நெல், வைக்கோல், மக்காச்சோளத்தட்டை, சோளத்தட்டை, பருத்தி செடி போன்ற தேவையற்ற பகுதிகள் பயிர் கழிவுகளாகும். இவற்றை வயலில் எரிப்பதற்கு பதிலாக இயற்கை உரமாகவோ அல்லது மதிப்புமிக்க பொருட்களாகவோ மாற்றுவது சிறந்தது. நெல், வைக்கோல், சோளம், கம்பு, மக்காச்சோளத்தட்டை போன்ற தானிய கழிவுகளும் பருத்தி செடிகள் மற்றும் கரும்பு தொகை போன்ற பணப்பயிர் கழிவுகள், நிலக்கடலை தோல், தேங்காய் நார், மரவட்டை கழிவுகள் போன்ற பிற பயிர் கழிவுகளிலிருந்து இயற்கை உரம், கால்நடை தீவனம், மதிப்பு கூட்டுதல் மூலம் பல முறைகள் உள்ளன. பயிர் கழிவுகளை சிறு துண்டுகளாக வெட்டி சாணம் மற்றும் மாட்டின் சிறுநீருடன் கலந்து 3 முதல் 4 மாதங்கள் நிழலில் மக்கச் செய்வதன் மூலம் சிறந்த உரம் தயாரிக்கலாம். மேலும் மண்புழு உரம் தயாரிக்கவும் காளான்கள் வளர்க்கவும் பயன்படுகின்றன. வைக்கோல் மற்றும் மக்காச்சோள தாள்கள் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுகின்றன. பயிர் கழிவுகளை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் மண் வளம் மேம்படுவதுடன் காற்று மாசு தடுக்கப்படுகிறது. பயிர் கழிவுகள் மக்கி உரமாவதால் மண்ணிற்கு தேவையான தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் இயற்கையாக கிடைக்கின்றன. மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து மண் பொலப்பொலப்பாகும். இதனால் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து பணத்தை சேமிக்கலாம். சோளம், கம்பு மற்றும் நெல் கழிவுகள் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுகின்றன. பயிர் கழிவுகளை வயலில் வைத்து எரிப்பது தடுத்து நிறுத்தப்படுவதால் புகை மற்றும் காற்று மாசு ஏற்படுவது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. காற்றில் கரியமில வாயு கலப்பது குறைந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. பயர் வகை பயிர்களில் சாம்பல் நோயின் அறிகுறிகளாவன இலை, இலைக்காம்பு, தண்டு, பூங்கொத்து, பிஞ்சு, காய் முதலிய அனைத்து பகுதிகளையும் தாக்கும். முதலில் சாம்பல் நிற திட்டுக்கள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றி இலை முழுவதும் பரவி வெண்மை நிறமாக காணப்படும். பாதிக்கப்பட்ட பிஞ்சு காய்கள் சிறியதாகி சுருங்கி கருமை நிறமாக மாறி கீழே விழுந்துவிடும். துவரையில் இலையின் அடிப்பாகத்தில் வெண்மை நிற பூசண திட்டுகள் தோன்றி நாளடைவில் இலையின் மேற்பரப்பிலும் காணப்படும். இதனால் இலைகள் மஞ்சளாகி பிறகு காய்ந்து உதிர்ந்துவிடும். ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் இந்த நோய் தாக்குதலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். 1 ஏக்கருக்கு நனையும் கந்தகம் 80% WC, 600 கிராம் அல்லது கார்பன் டாசிம் 50% WP, 200 கிராம் அல்லது புரொபிகோனசோல் 25 EC 200 மில்லி லிட்டர் அல்லது டெபுகோனசோல் 50%. இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தெளித்து கட்டுப்படுத்தலாம். பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிச்சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 3% அல்லது யூகாலிப்டஸ் இலைச்சாறு 10% கரைசலை 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
3: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம்

0: 95 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
2: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 22 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 42% முதல் 64% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 28 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 32 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:54. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.
2: நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு காற்று மாசுபாடு. நாம் உணவு இல்லாமல் சில நாட்களும், தண்ணீர் இல்லாமல் சில மணி நேரங்களும் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் மிக முக்கியமானது காற்று. ஆனால் இன்று அந்த காற்றை மாசடைந்து மனித ஆரோக்கியத்திற்கு ஒரு மறைமுக எதிரியாக மாறி வருகின்றது. காற்று மாசுபாடு என்பது ஒரு நகரம் அல்லது ஒரு நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, இது உலகளாவிய சவாலாக மாறியுள்ளது. தொழில் மயமாக்கல், நகர மயமாக்கல் மற்றும் அதிகரித்து வரும் வாகன பயன்பாடு காரணமாக காற்றினுடைய தரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. காற்றில் இயற்கையாக இருக்கக்கூடாத அல்லது அளவுக்கு அதிகமாக இருக்கும் தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள், தூசி துகள்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் கலப்பதே காற்று மாசுபாடு என்று கூறலாம். கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, ஓசோன் மற்றும் நுண் தூசி துகள்கள் போன்றவை காற்று மாசுபாட்டினுடைய முக்கிய காரணிகளாக அமைகின்றது. இந்த மாசுபடுத்திகள் காற்றில் கலந்து மனிதர்களும் சுற்றுச்சூழலுக்குமே தீங்கு விளைவிக்கின்றன. இன்று சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகின்றது. பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் வெளியிடும் புகையில் பல நச்சு வாயுக்கள் உள்ளன. நகரங்களில் காற்று மாசுபாட்டிற்கு இது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் வேதிப்பொருட்கள் காற்றை மிகவும் மாசுபடுத்துகின்றன. சரியான கட்டுப்பாடுகள் இல்லாத தொழிற்சாலைகள் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. பல இடங்களில் குப்பைகள் திறந்த வெளியில் எரிக்கப்படுகின்றன. இதனால் நச்சு புகை உருவாகி காற்றினுடைய தரத்தை மிகவும் மோசமாக்குகின்றது. பொதுவாக நகரங்களில் நடைபெறும் கட்டுமான பணிகளால் அதிக அளவு தூசி துகள்கள் காற்றில் கலக்கின்றன. இந்த நுண்துகள்கள் மனிதர்களின் நுரையீரலுக்குள் எளிதில் நுழைகின்றது. ஐந்தாவதாக, காடுகள் அழிக்கப்படுதல். மரங்கள் காற்றில் உள்ள கரியமல வாயுவை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. காடுகள் அழிக்கப்படும் போது காற்றினுடைய இயற்கையான சுத்திகரிப்பினுடைய திறன் குறைகின்றது. காற்று மாசுபாடு மறைமுக எதிரி என்று அழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் அதன் பாதிப்புகள் உடனடியாக தெரியாமல் மெதுவாக மனித உடலை பாதிப்பதுதான். மாறுபட்ட காற்றை சுவாசிப்பதால் ஆஸ்துமா, மூச்சுத்திணறல், நுரையீரல் தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாமல் கண் மற்றும் தோல் பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அமிலமலை உருவாகிறது, மண்வளம் குறைகிறது, தாவர வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது. காற்று மாசுபாடு காலநிலை மாற்றத்திற்கும் முக்கிய காரணமாக உள்ளது. இதனால் வெப்பநிலை உயர்வு, வறட்சி, வெள்ளம் மற்றும் கடுமையான வானிலை மாற்றங்கள் அதிகரிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நிறைய பொருளாதார பாதிப்புகளும் ஏற்படுகின்றது. இந்த காற்று மாசுபாடு என்பது ஒரு சுகாதார பிரச்சனை மட்டுமல்ல, அதோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை, அது

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம். பரணி நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:02.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 7:03. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இப்ப கேட்க இருக்கிறீங்க. தொழில் தொடங்குவோம்.
1: பகல் நேரத்தில் குழந்தைகளை பராமரித்தல், காலையிலும் மாலையிலும் நர்சரி ஸ்கூல் போல அந்த குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித்தந்தல், மேலும் மாலை 5 to 9 வரை அதே இடத்தில் டியூஷன் சென்டராக மாலை நேர பள்ளி, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்காக, கல்லூரி மாணவர்களுக்கல்ல, பள்ளி மாணவர்களுக்கான டியூஷன் சென்டர் நடத்துவது ஒரு லாபகரமான தொழில். இதற்கு நல்ல ஒரு கீழ்த்தளத்திலோ மாடியிலோ காற்றோட்ட வசதியுள்ள 2 அறைகள் தேவை. அதற்கு அட்வான்ஸே இப்போது 50,000 ரூபாய் வரை கேட்பார்கள். அதேபோல் மாணவர்கள் உட்காருவதற்கு ஃபர்னிச்சர்கள், பிளாக் போர்டு, டேபிள் போன்ற இதர பொருட்களும் தேவைப்படும். இப்படி இந்த காலத்திலே நர்சரி பள்ளி காலை 10 to 5 இயங்கி வந்தது. இப்போது ஐடி கம்பெனிக்கு செல்பவர்கள் தங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளை காலை அதிகாலையிலேயே 8 மணிக்கே வந்து விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு படிப்பு சொல்லி தரப்படும், மதிய உணவு தரப்படும், அவர்களுக்கு இடையிலே விளையாட்டுக்கள். மாலை 8 மணிக்கா அல்லது 5 மணிக்கா எப்போது பெற்றோர் வருகிறார்களோ மணிக்கு இவ்வளவு என்று பராமரிப்பு கட்டணமும், அவர்கள் என்ன சாப்பிட்டார்களோ அதற்குரிய கட்டணத்தையும் செலுத்தி குழந்தைகளை அழைத்து செல்வார்கள். இப்படி நிறைய நிறுவனங்கள் சென்னையில் வந்துவிட்டன. பள்ளிக்கூடமாகவும் இயங்குகின்றன, விளையாட்டு கூடமாக, அவர்களுக்கு கம்ப்யூட்டர் போன்ற சின்னஞ்சிறு விளையாட்டு கருவிகள் மூலம் புத்தி செலுத்தக்கூடிய, புத்தியை உருவாக்கக்கூடிய

அறிவை உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாகவும் அது விளங்கும். அதுபோல் ஆயாக்கள் என்று சொல்லக்கூடிய வயதான தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளைப் போல் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். ஏசி அறை, அவர்கள் விரும்பிய உணவு, இப்படி பெரிய அளவு கட்டணம் வசூலித்து கொண்டு இந்த குழந்தைகள் காப்பகத்தைப் போலவும் பயிற்சி மையமாகவும் மாண்டெஸரி பள்ளியாகவும் அவை இயங்குகின்றன. அங்கே படித்தவர்கள் எல்கேஜி, யூகேஜி அல்லது 1ஆம் வகுப்புக்கு போகும்போது சிறந்த மாணாக்கர்களாக இருப்பார்கள். அப்படி பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் மாலையிலே அவர்களை அழைத்து சென்று விடுவார்கள் பெற்றோர். அதன் பிறகு அந்த ஹால் சும்மா இருக்கும். அதில் 10ஆம் வகுப்பு, +2, 8th ஸ்டாண்டர்ட் போன்ற வகுப்புகளில் குறைந்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களுக்கு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் டியூஷன் சென்டராக இயங்கும். இதிலே பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அதே கட்டிடத்தில் மாலை நேர பள்ளிகளும் இயங்குகின்றன. இது ஒரு லாபகரமான தொழில். அதே நேரத்தில் மாண்டெஸரி நர்சிங், அந்த நர்சரி ட்ரைனிங் படித்த ஆசிரியர்களைத்தான் நியமிக்க வேண்டும். தரமான உணவு, தரமான விளையாட்டு கருவிகள், அவர்களை பிள்ளைகள் போல் பார்த்து கொண்டால் பெற்றோர் 50,000 1 லட்சம் என்று கணவனும் மனைவியும் சம்பளம் வாங்குவார்கள். பிள்ளைகளை வீட்டிலே விட்டுவிட்டு செல்வதற்கு பயம். எந்த வேலைக்காரர்களை நம்பினாலும் சரியாக பராமரிக்க மாட்டார்களோ? இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களில் விட்டால் அங்கே ஒரு குறைந்தபட்சம் டாக்டர் அல்லது நர்ஸ் இருப்பார்கள், நன்றாக பார்த்து கொள்கிறார்கள். அவரவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த உணவை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். கட்டணமோ அந்த மணிக்கு உணவு என்று வசூல் செய்வார்கள். இரவு 10 மணிக்கு தான் வர முடியும் என்றால் கூட உடனே ஃபோன் செய்து சொல்லிவிட்டால் அதற்காக 10 மணி வரை ஒரு ஆயா இருந்து அந்த குழந்தையை நன்றாக பராமரித்து அவர் வந்த பின் அவரிடம் குழந்தையை ஒப்படைத்து கையெழுத்து வாங்கி அனுப்புவார்கள். அப்படி அருமையான பாதுகாப்போடு விளையாட்டும் படிப்பும் ஆரோக்கியத்தையும் நன்று கவனிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏராளம் வந்துவிட்டன. ஆசிரியர் பயிற்சி பெற்ற பெண்கள் அல்லது இந்த மாண்டெஸரி நர்சரி ட்ரைனிங் படித்த பெண்கள் இதை அருமையாக நடத்தலாம். அதேபோல் மாலை நேரத்திற்கு டியூஷனுக்கு தனியாக பிஎஸ்சி பிஎட் அல்லது ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களுக்கு அதை கொடுத்தாலும் சிறப்பாக அதை அவர்கள் நடத்துவார்கள். மிக லாபகரமான இந்த தொழில் இப்போது கிராமப்புறங்களிலும் சரி, பேரூராட்சி, நகராட்சி, கார்பரேஷன் போன்ற பகுதிகளிலும் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. எதிர்காலத்தில் இதை நடத்தி கொண்டே இருந்தால் எல்கேஜி, யூகேஜி போன்ற பாடங்களை எதிர்காலத்தில் ஆரம்பிப்பது, ஒரு டிரஸ்ட் தொடங்கி அரசு வங்கி கடன் பெற்று 1ஆம் வகுப்பை தொடங்குவது, ஒரு 5 ஆண்டுகளில் 5 வரை இருக்கக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளியை தொடங்கி விடுவார்கள். இப்படி தொடங்கிய பள்ளி தான் இன்று மிகப்பெரிய கல்லூரிகளாக, பள்ளிக்கூடங்களாக, பெரிய யூனிவர்சிட்டிகளாக இயங்கி வருகின்றன. எனவே இந்த லாபகரமான இந்த தொழிலை அதிக முதலீடு போக வேண்டாத திறமையாக நடத்தக்கூடிய இந்த தொழிலை தொடங்கினால் நல்ல லாபம் வரும். எதிர்காலத்தில் விரிவாக்கி பெரிய அளவில் முன்னேறுவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சில ஆசிரியர்களுக்கும் பகுதி நேரமாக வேலையை கொடுக்கலாம். இதை ஆரம்பித்த யாரும் அதை நஷ்டமாக போய்விட்டது என்று சொல்லுவதில்லை. மிக லாபகரமான இந்த தொழிலை தொடங்கி முன்னேற வேண்டுகிறேன்.

தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்கிருக்கிறீங்க. தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேரம் சரியாக 7:16 ஆயிட்டுருக்கு. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க தமிழே அமுதே. உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஃப் அவர்கள்.
1: வணக்கம். திருவருள் லத்தீஃப், கல்லடை குறிச்சி. இன்று திருக்குறளில் பொருட்பாலில் 432 குறள் குற்றம் கடிதல். குற்றம் கடிதல் என்பது குற்றங்களை நீக்குவதும் விலக்குவதும் கண்டிப்பதும் ஆகிய மூன்றையும் குறிப்பது. ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்தில் உள்ள குற்றங்களை அறிந்து அவற்றை நீக்க வேண்டும். பிறகு மீண்டும் குற்றங்கள் வந்துவிடாமல் விலக்க வேண்டும். அதன் பிறகு தன்னை சேர்ந்தவர்களிடத்தில் உள்ள குற்றங்களை கண்டிக்க வேண்டும். இதுதான் குற்றங்கடிதல் என்பதாகும். இதில் அந்த குறள், இவற்றலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறக்கி. இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறக்கி. இவரால் யாருக்கும் கொடுக்காமல் பற்றி கொள்ளல் மாண்பு இறந்த மாட்சிமை இல்லாத மானம் தன்மானம் உவகை மகிழ்ச்சி ஏதம் துன்பம் இறக்கி அரசனுக்கு. அதாவது அளவு கடந்த ஆசையும் கண்ணியமில்லாத தன் மதிப்பும் பெருமையில்லாத மகிழ்ச்சியும் தலைவனுக்கு குற்றமானவைகள் என்பது இதன் பொருள். மகாபாரதத்தின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஒன்றை இங்கே உங்களிடம் பதிவு செய்கின்றேன். பாஞ்சால தேசத்து இளவரசன் துருபதனும் துரோணரும் சிறு வயதில் ஒன்றாக குருகுல பயிற்சி பெற்றவர்கள். அதனால் இருவரும் நெருங்கிய நண்பர்களாயினர். பயிற்சி காலம் முடிந்து பிரியும் நேரம் வந்தது. பிரிய மனமில்லாமல் துரோணரனரே ஆறத்தழுவிய துருபதன், வருங்காலத்தில் நான் மன்னனாகும் போது எனது ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் என வாக்களித்தார். துரோணர் சாதாரண குடும்பத்தைச் சார்ந்தவர் என்பதால் திருமணமான பின்பு அவரது குடும்பம் வறுமையில் வாடியது. பொருள் தேடி அலைந்தார். அப்போது துருபதன் பாஞ்சாலன் தேசத்தில் மன்னராக முடிசூடிய செய்தி அறிந்து தனது பாலிய நண்பனை காண ஆவலுடன் சென்றார் துரோணர். ஆனால் துரோணருக்கு அங்கு சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை. மன்னரை சந்தித்து தனது பழைய நட்பையும் அவரது வாக்குறுதியும் நினைவுபடுத்தினார். அதை கேட்டரும் சினம் கொண்ட துருபதன், நீ என்ன புத்தி கெட்டவனா? நான் பாஞ்சாலன் தேசத்து அரசன், நீயோ பஞ்சத்திற்கு அலையும் பரதேசி. நீ எப்படி எனக்கு நண்பனாக முடியும்? ஒரு அரசனுக்கு நண்பனாக இன்னொரு நாட்டின் அரசனே இருக்க முடியும் என்று அவரை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார். அதன் பின்னர் துரோணர் கௌரவ பாண்டவர் இளவரசர்களுக்கு குருகுல பயிற்சி அளிக்க பீஷ்மரால் நியமிக்கப்பட்டார். குருதட்சணையாக ஒரு மாளிகையும் பெரும் பொன்னும் பொருளும் கொடுக்கப்படும் என உறுதியளித்தார் பீஷ்மர். ஆனால் துரோணனோரோ, எனக்கு எது வேண்டுமோ அதை வேண்டியவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். கௌரவ பாண்டவ இளவரசர்களின் குருகுல பயிற்சி முடிந்தது. இளவரசர்களை அழைத்த துரோணர், எனக்கு குருதட்சணையாக உங்களில் யாராவது பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதனை வென்று கொல்லாமல் சிறைபிடித்து என் முன்னே நிறுத்த வேண்டும் என்று கூறினார்.

0: உடனே அர்ஜுனன் தலைமையில் சென்ற பாண்டவ இளவரசர் துருபதனை வென்று அவரை சிறைபிடித்து குரு துரோணரின் முன்னே நிறுத்தினர். நாடிலிருந்து நிராயுதபாணியாக துரோணரின் முன்னின்ற துருபதன் துரோணர் அவரிடம், நண்பா, ஒரு அரசனுக்கு நண்பனாக மற்றொரு நாட்டு அரசனை இருக்க முடியுமென்றாயே. இப்போது நாம் பாஞ்சால தேசத்திற்கு அதிபதி, நீயோ எனது அடிமை. இதோ என் தேசத்தில் பாதையை உனக்கு தருகிறேன், நம் நட்பினை புதுப்பித்துக் கொள்வோம் என்றார் துரோணர். துருபத மன்னரின் அனைத்து கர்வமும் அவமானத்தால் அடங்கி போனது. கெடாத தன்மையும் மாட்சியில்லாத மானமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பனுக்கே குற்றங்களாகும் என்பதை தான் இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா ஓகையும் ஏதம் இறக்கி என்று என்பது குறள். இதன் சிறிய கருத்து, மனத்தில் பேராசை, மான உணர்வில் ஊனம், மாசுபடியும் செயல்களில் மகிழ்ச்சி ஆகியவை தலைமைக்குரிய தகுதிக்கே பெரும் கேடுகளாகும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் தமிழே அமுதே நிகழ்ச்சி. நேயர்களை தொடர்ந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேர்களே, நேரம் சரியாக காலை 7:27. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
1: வணக்கம். Today we are going to learn about future continuous tense. Future continuous tense இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அது என்னென்னா, ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். திஸ் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆக்ஷன் தட் வில் பி ஆன் கோயிங் அட் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னதுன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி அந்த நேரம் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன், அவள் என்ன செய்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இதோடய ஃபார்ம் என்னென்னா, வில் பி, வில் போட்டு பி, பிஇ போட்டு, அப்புறம் அந்த ஃபார்ம், அந்த டென்ஸ் வெர்புடைய, அந்த வெர்புடைய ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கணும். உதாரணத்துக்கு, ஐ வில் பி ரைட்டிங் அட் 7 PM, 7 மணிக்கு நான் எழுதி கொண்டிருப்பேன், எழுதுவேன் அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் போட்டால் போதும். வில் வெயிட் இல்லைனா வில் ரைட், என்ன வெர்போ அதை சிம்பிளாக எழுதுனா போதும். ஆனால் குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டாங்கன்னா, எதிர்காலத்தில் நான் இதை செய்து கொண்டிருப்பேன், 7 மணிக்கு நான் எழுதி கொண்டிருப்பேன், இல்லை நான் டிவி பார்த்து கொண்டிருப்பேன், இந்த மாதிரி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வரும்னா, இந்த வில்க்கு அடுத்தாப்புல நாட் போடணும். வில் நாட் பி, பீன் கிடையாது பி, பிஇ பி போட்டு அதனுடைய அந்த வெர்புடைய ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதணும். உதாரணத்துக்கு, ஷி வில் நாட் பி ஒர்க்கிங் ஆஃப்டர் 5 PM. இந்த வில் நாட் அப்படின்னு போடுறத ஓன்ட்டுன்னு எழுதலாம், WONT, எண்ணுக்கு மேலே அப்பாஸ்ட்ரஃபி போடணும். இது க்வெஸ்டினில் நம்ம எப்படி கேட்கலாம்னா, வில் ஷீ பி கோயிங் அட் 3 PM, 3 மணிக்கு போயிடுவாளா, போய்கொண்டிருப்பாளா, போயிடுவாளான்னு கூட போய்கொண்டிருப்பாளா, அந்த கொண்டிருப்பது அந்த நிகழ், அந்த அந்த காரியம், அந்த

0: செயல் வந்து நடந்து கொண்டிருக்கும் போது அப்ப மட்டும்தான் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். அடுத்து இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணாலும் பார்க்கலாம். ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் அ ஸ்பெசிஃபிக் டைம், ஏற்கனவே நான் சொன்னது தான், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டைமில் நான் இதை செய்து கொண்டிருப்பேன். நல்லா கவனிக்கணும், இது ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில் நான் அதை செய்து கொண்டிருப்பேன்னு சொல்லும் பொழுது தான் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். உதாரணமாக இப்போ இன்றைக்கி போய் நீங்கள் இரவு 8 மணிக்கு என்ன செய்வீங்க? இரவு 8 மணிக்கு நான் டிவி சீரியல் பார்த்து கொண்டிருப்பேன். இப்போ வந்து மத்தியான நேரமாக இருக்கலாம், சாயந்தர நேரமாக இருக்கலாம், நம்ம இரவு பற்றி இந்த 8 மணியை பற்றி பேச போகிறோம். அப்போ அது எதிர்காலமாக இருது இல்லை. அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னா, அட் 8 PM ஐ வில் பி வாட்சிங் டிவி சீரியல். ரெண்டாவது ஓவர்லாப்பிங் ஃபியூச்சர் ஆக்ஷன். இப்போ ரெண்டு செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வைல் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்டிவ் வேர்ட் போடுறோம். அது என்னென்னா, ஐ வில் பி ரீடிங் வைல் யூ ஆர் குக்கிங், நீ சமையல் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் வாசித்து கொண்டிருப்பேன். ஐ வில் பி ரீடிங். இதில் அடுத்து என்னென்னா, நேச்சுரலி எக்ஸ்பெக்டட் இவெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க, அப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க ட்ரெயின் வரப்போகுது 4 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா, அது த ட்ரெயின் வில் பி அரைவிங் சோன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம். நேரம் சரியாக 7:32 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து கண்டெய்ன் காதலை திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறீங்க. இது உங்கள் FM Rainbow 102.6.

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் வரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:38 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா. தக்காளி பார்த்தீங்கன்னா 25 ரூபாயில் இருக்குது. கத்திரிக்காய் 36, வெண்டைக்காய் 40, புடலங்காய் 30, சுரைக்காய் 14 ரூபாயில் இருக்குது, பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 12, அவரைக்காய் 30, கொத்தவரங்காய் 22, பாகற்காய் சிறியது 55 ரூபாயில் இருக்கு, பெரியது 70 ரூபாயில் இருக்கு, பச்சை மிளகாய் 36, முருங்கைக்காய் 42, பெரிய வெங்காயம் 56, சின்ன வெங்காயம் 72, காராமணி 36, கோவைக்காய் 45, தேங்காய் பெரியது 62, சிறியது 58, வாழைக்காய் 30, வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 30 ரூபாய், கீரை வகைகள் 15 ரூபாயில் இருக்கு, மல்லி இலை 40, புதினா 60, கருவேப்பிள்ளை 30, வெள்ளரிக்காய் 10, இஞ்சி 170, மாங்காய் 70 ரூபாய், நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 26, கேரட் 82 ரூபாயில் இருக்கு, ரிங் பீன்ஸ் 126 ரூபாயில் இருக்கு, சௌச்சோ 36, முட்டைகோஸ் 32, பீட்ரூட் 48, காலிஃப்ளவர் 50, குடமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 60, வெள்ளை பூண்டு 260 ரூபாயில் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 140 ரூபாயில் இருக்கு, சோயாபீன்ஸ் 130, பச்சை பட்டாணி 260, சேம்பு 60, சேனைக்கிழங்கு 45, சீனிக்கிழங்கு 55, பனங்கிழங்கு 60 ரூபாயில் இருக்கு. பழவகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில் இருக்குது, ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரம் பழம் 80, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் 130 ரூபாயில் இருக்குது, ஆப்பிள் 240 ரூபாயில் இருக்குது, அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை 180 ரூபாய், கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாயில் இருக்குது, வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40, நெல்லிக்காய் 75, திராட்சை 120, சாத்துக்குடி 80, கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, கமல ஆரஞ்சு 160 ரூபாயில் இருக்கு, தர்பூசணி 30 ரூபாயில் இருக்கு. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நிகழ்ச்சியில அடுத்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரை படத்துல இருந்து தான் பாடல் கேட்க இருக்கிறோம். நேரம் சரியாக காலை 7:40 ஆயிற்று.

நேர்களை இது மலாகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.1 நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கு. இப்ப திருநெல்வேலி, தென்காசி, அப்புறம் தூத்துக்குடி அப்படிங்கிற மூன்று மாவட்டங்களையும் நடைபெற இருக்கு. எண்ணிக்கைனா 27/8/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு காலை 9 முதல் நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருங்கால வைப்பு நிதி மற்றும் உங்கள் அருகில் 2.0 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெரிட் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற இருக்கு, அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி. தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வையாபுரி வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலை பள்ளியில் நடைபெற இருக்கு, தென்காசியில். தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முனிசிபாலிட்டி கூட்டு அரங்களை வச்சு பேருந்து நிலையம் அருகில் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் இந்த இடத்துல வச்சு நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், தொழில் அதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க, வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி வருகின்ற 27 வியாழக்கிழமை தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நடைபெற இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாய் அபயங்கர் இசையில் சாய் அபயங்கரும் ஞானமுத்தும் சேர்ந்து பாடின பாடல். நேரம் சரியாக காலை 7:45 ஆயிட்டிருக்கு.

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாக்கு மானியம் வழங்கும் திட்டம் வந்து இருக்குது. மானியம் வழங்கும் திட்டம். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த பௌத்தர்கள் இருக்காங்களே, நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த தம்ம சக்கரா பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு வந்து நபர் ஒருவர்களுக்கு அதிகபட்சமாக 5000 வரை மானியம் வழங்கும் திட்டம் வந்து தமிழ்நாடு அரசால் செயல்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டுக்கு பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இணையதள முகவரியில் இருக்கு. இணையதள முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.bcmbcmw.tn.gov.in. மறுபடியும் சொல்கிறேன், www.bcmbcmw.tn.gov.in.

அப்படிங்கிற இணையதளத்தில் இருந்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு ஆவணங்களோடு சேர்த்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம். நீங்கள் ஆவணங்களோடு சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/11/2026. நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. பீஸ்ட் திரைப்படத்திற்காக விஜய் அவர்கள் பாடியிருக்காங்க அனிருத் அவர்களின் இசையில்.

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு டூட் திரைப்படத்திலிருந்து.

நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்த அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைத்திருப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: நேரம் 8 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருப்பது வழக்கென்று வந்தால். வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நேரலையில் நுகர்வோர் பாதுகாப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பொதுவாக மக்கள் மத்தியில் மிகுந்த விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது இந்த நுகர்வோர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 என்று இருந்து வந்த சட்டமானது தற்போது நீக்கப்பட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 என்ற பெயரில் இப்பொழுது புதியதாக அந்த சட்டம் வந்திருக்கிறது. சரி, இப்ப நுகர்வோர் என்பவர் யார் அது தெரியணும் இல்லையா? ஒரு பொருளை வாங்குபவர் அல்லது ஒரு சேவையை பணம் கொடுத்து பயன்படுத்துபவர் நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறார். உதாரணமாக கடையில் பொருள் வாங்குபவர், ஆன்லைனில் பொருள் வாங்குபவர், மின்சாரம், தொலைத்தொடர்பு, வங்கி, காப்பீடு போன்ற சேவைகளை பெறுபவர், மருத்துவம், கல்வி போன்ற கட்டண சேவைகளை பெறுபவர். சில சூழ்நிலைகளில் இந்த வணிக நோக்கத்திற்காக பொருளை வாங்கி அதை விற்கிறவர் வந்து இந்த நுகர்வோர்னு வரமாட்டார். அதாவது ஒரு பொருளை ஒருத்தருந்து விலைக்கு வாங்கி அதை இன்னொருவருக்கு விற்று லாபம் அடைந்தால் அதில் வரும் பிரச்சனைகளுக்கு அவர் நுகர்வோர் அந்த வரையறைக்குள்ள வரமாட்டார். ஒருவேளை சுயதொழில் மூலம் தனது வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்காக வாங்குவது இதற்கு ஒரு விதிவிலக்காக இருக்கலாம். இப்ப சுயதொழில் மூலமா செய்யறதுக்காக ஒரு பொருளை வாங்கி ஒரு தொழிலாக அதை உருவாக்கி அதை வெளியே விற்று அதில் லாபம் கிடைக்கக்கூடிய சில சூழ்நிலைகளில் அப்பொழுது அவர்கள் வாங்கும் பொருளில் குறைபாடுகள் இருந்தால் அதை இந்த நுகர்வோர் வரைக்குள் கொண்டு வரலாம். மற்றபடி லாபத்திற்காக ஒரு பொருளை

0: வாங்கி விற்பவர் நுகர்வோர் ஆக மாட்டார். இந்த நுகர்வோர் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உரிமைகள் என்னென்னு நம்ம உண்மையாக தெரிய வேண்டும். இப்போ பாதுகாப்புக்கான உரிமைன்னு சொல்லலாம். ஆபத்தான பொருட்கள் மற்றும் சேவைகளிலிருந்து பாதுகாப்பு, தகவல் அறியும் உரிமை, அதாவது ஒரு பொருளுடைய விலை, தரம், அளவு, பொருட்கூறுகள் போன்ற விவரங்களை அறியும் உரிமை, நமக்கு தேவையான பொருள் அல்லது சேவையை தேர்வு செய்யும் உரிமை, வற்புறுத்தி யாரும் யாரிடம் இருக்க முடியாது, நுகர்வோரின் குறைகள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம், நிவாரணம் பெறும் உரிமை. குறைபாடுள்ள பொருள், மோசமான சேவை, நியாயமற்ற வணிக நடைமுறை போன்றவற்றுக்கு நிவாரணம் பெறுதல், இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு பொருளை, ஒரு சேவையை வழங்குபவர் அதில் குறை இருந்தால் அல்லது நியாயமற்ற வணிக நடைமுறை இருந்தால் அது ஒரு சேவை குறைபாடு, அது வந்து ஒரு நுகர்வோருக்கு எதிரான ஒரு விஷயமாகும். இப்போ எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் புகார் அளிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குறைபாடுள்ள பொருளை வழங்குதல், அதாவது ஒரு பொருளில் குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த பொருளை திருப்பி கொடுத்து அவங்க வாங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வாங்கிய பொருளை மாற்றி தருவதற்கு மறுத்தல், அது சில கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை மாற்றி தர முடியாதுன்னு எழுதியிருப்பாங்க, அது அல்லாத பொருட்களை மாற்றி தருவதற்கு அவர் மறுத்தால் அது நுகர்வோருக்கு எதிரான ஒரு செயல். அதே மாதிரி பணத்தை திருப்பி தர மறுத்தல், ஒரு பொருள் எனக்கு வேண்டாம், பணத்தை திருப்பி கொடுங்கன்னா அதை தர மறுக்கிறது. இன்னொன்று அந்த சேவையில் குறைபாடு. அடுத்தது தவறான அல்லது ஏமாற்றும் விளம்பரம், இந்த ஏமாற்றும் விளம்பரம் மூலமாக தான் அன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அதிக விலை வசூலித்தல், இப்போ ஒரு பாக்கெட்டில் வந்து எம்ஆர்பி என்று ஒரு விலை இருக்கும், அந்த எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னு சொல்லியிருப்பாங்க, அதை தாண்டி விற்பனை செய்யக்கூடாது, செய்தால் அது சட்டப்படி குற்றம். ஆனால் சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேக்கிலேயே ஒரு விலை இருக்கும், அதை மறைச்சி மேலே ஒரு புதிய விலை எழுதி விற்பாங்க. இந்த மாதிரி அதிக விலை வசூலித்தல் தெரிந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆன்லைன் கொள்முதல் தொடர்பான பிரச்சனைகள், அதே மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் கூறிய சேவையை வழங்காமை, ஒரு நான் இதை தருகிறேன் அதை தருகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை. அதே மாதிரி ஒரு பொருள் அல்லது ஒரு சேவையால் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு அல்லது பாதிப்பு, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரியான ஒரு நுகர்வோர் விழிப்புணர்வுக்காக ஒரு நுகர்வோர் வந்து பாதிக்கப்பட்டு அவர் வந்து ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பொருள் வாங்கியதற்கான ரசீது கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த ரசீது, அதுபோன்று பில், அதாவது பில்னு சொல்லலாம், ரசீதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிலதில் கேரண்டி கார்டு இருக்கும், உத்தரவாத அட்டை. அதே மாதிரி அந்த ஆர்டர் விவரம், நம்ம வந்து ஒரு ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்குறோன்னா அந்த ஆர்டர் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த பணம் செலுத்தியதற்கான ஆதாரம், அந்த நிறுவனத்துடன் நடந்த மின்னஞ்சல் அல்லது வாட்ஸ்அப் உரையாடல் போன்ற ஆதாரங்களை மிகவும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ஏன்னா புகாருக்கு வந்து அடிப்படையே இதுதான். அப்போ ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளுக்கான ரசீது வாங்க வேண்டும், அந்த ரசீது பத்திரமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்கிய பொருளில் இந்த குறைபாடு இருக்கிறது, இந்த சேவை குறைபாடு இருக்கிறதுன்னு நீங்கள் சுட்டு காட்டும் பொழுது அவர் அதற்கு என்ன பதில் சொன்னார்ங்கிற அந்த உரையாடல் அவசியம், அது இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த உரையாடல் வந்து உங்களால் பதிவு செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் இந்த பொருள் மோசமானது, இது தரம் குறைந்தது அல்லது தங்களது சேவை குறைபாடு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பொருளை கொடுத்தவரை அணுகி சொல்ல வேண்டியது நமது நுகர்வோரின் கடமையாகும். இது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இது நாளைய ஒலிபரப்பில் நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி நம்ம கேட்டோம். வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேரம் 8:15. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: அபிநயங்களை பற்றி நாம் சிந்தனை செய்யும் பொழுது ஆகாரி அபிநயத்தில் தாண்டவமும் அடங்கும். தாண்டவம் 7 வகைப்படும். ஆனந்த தாண்டவம், சந்தியா தாண்டவம், உமா தாண்டவம்.

கௌரி தாண்டவம், காளி தாண்டவம், திரிபுர தாண்டவம், சங்கார தாண்டவம், ஆனந்த தாண்டவம், நான்கு கை, மூன்று கண், பரந்த சடை, பொன் நிறம், மயில் தோகை, முடியின் வலது பக்கம் பிறை, ஊமத்த மலர், வலச்சடையின் நுனியில் கங்கை, வலக்காதில் மகர குண்டலம், இடக்காதில் இலை, இவற்றை உடையவராகவும் பூநூல் அணிகலன்கள் பலவும் தரித்தவராக, புலித்தோலையுடைய புனைந்தவராக, கால்களில் கிங்கினி மாலை புனைந்தவராக, வலக்கை அபயகரமாகவும் இடக்கை குறுக்காக நீட்டியும் வலக்கையில் உடுக்கையும் இடக்கையில் தீய அகலும் உடையவராக, வலக்காலை முயலகன் மேல் ஊன்றி இடக்காலை மேலே தூக்கி வலப்புறமாக நீட்டி ஆடுவது என்று தியானம் கூறுகிறது. இந்த ஆனந்த தாண்டவத்தை மனதில் வைத்து கொண்டு மகாத்மா ஸ்ரீ நீலகண்ட சிவன் அவர்கள் பூர்வீ கல்யாணி ராகத்தில் ரூபக தாளத்தில் கீர்த்தனம் இயற்றியுள்ளார்.

0: தோம் ததுகின தோம் தகதிகு ததுகின தோமென் ஆனந்த நடமாடுவதில்லை. தொடர்ந்து சந்தியா தாண்டவம். நான்கு கை, மூன்று கண், ஜடாமகுடம், வலது கைகளில் அபயம் உடுக்கை, இடது கைகளில் மயில் தோகை, விஸ்மிதஹஸ்தம், இடது காலினடியில் முயலகனின்றி, இடது காலை வளைத்து முன்விரலை பீடத்தில் ஊன்றி, வலது காலை தூக்கி இடப்பக்கமாக வளைத்து நீட்டி, பாம்பு கங்கணம் தரித்து ஆடப்படும் ஆட்டம் சந்தியா தாண்டவம். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

நேர்களே, இன்று பகல் ஒரு மணிக்கு குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். தொடர்ந்து 1-5 நலம்தான நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். தொடர்ந்து நீர்முல்லியின் மருத்துவ பயன்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 8:31. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. இப்படி அமரும்
1: என்னமண்ணா, தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கப்பலா கவிழ்ந்து விட்டது
2: மந்திரியாரே? கப்பல் கவிழ்ந்து விட்டால் கூட சமாளித்து விடலாம் போலிருக்கிறது. ஆனால் இந்த தலைவலி வந்தால் தான் சமாளிக்க முடியவில்லை. அதுதான் வைத்தியரிடம் மாத்திரை கேட்டிருந்தேன்.
3: வணக்கம் மன்னா, அரண்மனை வைத்தியர் இந்த மாத்திரையை தங்களிடம் கொடுத்து விடுமாறு கூறினார்.
2: அப்படியா? இதற்காகத்தான் காத்திருந்தேன். இப்படி கொடு, இப்போது நீ செல்லலாம். யாரங்கே, ஒரு கோப்பை காஃபியை எடுத்து வாருங்கள்.
1: காஃபியா? ஒருவேளை காலை காஃபியை மன்னர் இப்போதுதான் அருந்துகிறாரோ? அப்போ நாமும் ஒரு வீட்டை போடுவோம். மன்னர் வேந்தே, அரசவையில் அலுவலை பார்க்க வேண்டும் என்ற அவசரத்தில் தங்களுக்கு சீக்கிரமே வந்து உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நானும் வீட்டில் காலை நேர காஃபியை அருந்தாமல் வந்து விட்டேன்.
2: மந்திரியாருக்கும் காஃபி தேவைப்படுகிறது போல. யாரங்கே, மந்திரியாருக்கும் காஃபியை எடுத்து வாருங்கள். சூடாக சுவையுடன் இருக்கிறது. சுட சுட காஃபி குடிக்கும் போதே இந்த மாத்திரையும் சேர்த்து சாப்பிட்டு விடுவோம்.
1: மன்னா வேண்டாம், மன்னா வேண்டாம், அந்த மாத்திரையை சாப்பிடாதீர்கள் மன்னா, சாப்பிடாதீர்கள்.
2: மந்திரியாரே, ஏற்கனவே தலைவலி மண்டையை பிளந்து கொண்டிருக்கிறது. நீர் வேறு இப்படி தலைவலி மாத்திரையை சாப்பிட விடாமல் தலைவலியை மீண்டும் கொடுக்கிறீரே. எதற்காக இப்போது மாத்திரையை சாப்பிட விடாமல் தடுக்கிறீர்
1: மன்னா? இந்த மந்திரியார் ஏதாவது கூறினால் அதில் ஏதாவது ஒரு காரணகாரியம் இருக்கும் என்பது தங்களுக்கு தெரியாதா? தலைவலிக்கு என்று மாத்திரை சாப்பிட்டு தலைவலி போய் வேறு சில பின்விளைவுகள் ஏற்பட்டு விடக் கூடாது என்றுதான் இவ்வாறு எச்சரிக்கிறேன்.
2: என்ன இந்த 73 எலியேசி மன்னருக்கே எச்சரிக்கை?
1: ஐயோ மன்னா, அந்த எச்சரிக்கை அல்ல, மருத்துவர்கள் கூறியிருக்கும் எச்சரிக்கை செய்தி இது.
2: மருத்துவர் கூறியிருக்கிறார்களா? சரி, அப்படி என்ன எச்சரிக்கை தான் அது
1: மன்னா? நாம் மாத்திரைகளை உடல் நல குறைவுக்காக உட்கொள்ளும் போது, அதுவும் குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள், தைராய்டு என்று எந்த விதமான நோய்க்கான மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளும் பொழுதும் அதை காஃபியுடன் சாப்பிட்டால் அதன் வீரியம் குறைந்துவிடும். அந்த மாத்திரையால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் குறைந்துவிடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே மாத்திரைகளை வெறும் தண்ணீருடன் அருந்துவதுதான் சிறந்தது என்றும் கூறுகிறார்கள். அதுவும் குறிப்பாக சிலருக்கு பக்க விளைவுகளையும் பின்விளைவுகளையும் ஏற்படுத்திவிடும் என்றும் எச்சரிக்கிறார். அதனால் இதனால் அது உடல் நல பாதிப்புகளை மேலும் அதிகப்படுத்தி நம்மை சிக்கலுக்கு உள்ளாக்கிவிடும்.
2: நல்ல வேளை மந்திரியாரே, மருத்துவரின் எச்சரிக்கை செய்தியை சரியான நேரத்தில் எனக்கு கூறி காஃபியுடன் மருந்தை சாப்பிட விடாமல் தடுத்து நிறுத்தீர். இல்லை என்றால் பக்க விளைவுகள் ஏற்பட்டு நான் அல்லல்லவா பட்டிருப்பேன். மந்திரியாரே, சரியான நேரத்தில் சரியான எச்சரிக்கை செய்தியை கூறி எனக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய உமக்கு இதோ ஒரு சிறிய பரிசு.
1: மிக்க நன்றி மன்னா. பரிசு மட்டும் தானா?
2: நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் என்று எனக்கு புரிந்துவிட்டது. இனி தினமும் காலையில் அரண்மனையில் என்னுடன் நீர் ஃபில்டர் காஃபி அருந்தலாம். இது எப்படி இருக்கிறது?
1: இதைதான் எதிர்பார்த்தேன். ஆஹா, இனி தினமும் காலை அரண்மனையிலிருந்து ஓசியில் ஃபில்டர் காஃபி கிடைக்கும். இனி தினமும் இப்படி ஒரு செய்தியை கூறி மன்னரிடமிருந்து எதையாவது பரிசாக வாங்கிவிட வேண்டும். இன்றைய குறுஞ்செய்தி.
0: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் தனி குடித்தனம் பெருகி வருவது மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிற தலைப்புல தான் நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்கிறாங்க.

கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கு எப்படி நம்மளுடைய முகத்துக்கு சொந்தம் இல்லையோ அதே மாதிரி தான் நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு சொந்தம் கிடையாது. கேட்டுட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேரம் 8:46.

0: நேரம் 8:51. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
2: ஒரு சன்னியாசி, அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரித்தாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது. இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டுருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதை மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா, உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கினா என்னென்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியா, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ளே வாடகை பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானும் இந்த ஆள்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினாவிடம் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 96.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர்களின் கருத்துக்கள் அரங்கேறும் ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. மனிதன் ஒரு சமூக விலங்கு, சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்து வாழ்றதை விட கூட்டமாக வாழ்பவர்கள் தான் அந்த மனிதர்கள். ஆரம்ப கட்டத்தில் நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா நம்மளாம் கூட்டு குடும்பமாக தான் வசித்தோம். ஆனால் இப்போ காலப்போக்கில் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ தனி குடுத்தனம், தனி குடும்பமாக வந்து மாறிடுச்சு. இந்த தனி குடுத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல காரணங்களால் இருக்கலாம். இப்போ குழந்தைங்களோட படிப்பாக இருக்கலாம், வேலை நிமித்தமாக இருக்கலாம், இல்லை குடும்ப உறவுகள் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்னாலையும் சரி, வசதி வாய்ப்புகளுக்காகவும் சரி, இப்படி பல்வேறு காரணங்களால் அந்த தனி குடுத்தனம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. ஆனால் இந்த தனி குடுத்தனம் அப்படிங்கிற அந்த அமைப்பு பெருகி வர்றதுக்கு, பெருகி வரக்கூடியதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் இல்லையா. இப்படி இந்த தனி குடுத்தனம்ங்கிறது ரொம்ப பெருகி வருது, மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்கிறதுக்கு கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. தனி குடுத்தனம் பெருகி வருவது மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா, நேயர்கள் என்னென்ன சொல்றாங்க கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்க மேம்?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க சந்திரசேகர்.
2: மகிழ்ச்சி மேம். நிச்சயமா பெருகி வரக்கூடிய அந்த தனி குடுத்தனம் அப்படிங்கறது மனித சமுதாயத்திற்கு ஆரோக்கியம் இல்ல அப்படின்ட்டு மேம் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்கும் போது அந்த சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம திறக்கிறோம் மேம். நாலு பேருடைய அந்த பாசம் அப்படிங்கறது கிடைக்குது, எல்லாத்தையும் சில விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேம்பட்டு இருந்தது இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
2: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் தனி கொடுத்தனம் அப்படின்னு போகும் பொழுது அந்த பிரைவசி அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல காயின் பண்ணி உறவுகளினுடைய அந்த தூய்மையான விஷயங்கள்லாம் இழந்துடுறாங்க மேம். அது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி அவர்களுடைய நற்குணங்கள்லாம் கத்துக்கிறதுக்கு கூட இன்றைய காலகட்டத்துல பிள்ளைகள் இல்ல. ஒரே ஒரு வேர்டு ஆண்கள் அப்படின்னா அங்கிள்னு சொல்லிடுறாங்க, பெண்கள் அப்படின்னா ஆன்டின்னு சொல்லிடுறாங்க. எந்த உறவு, யாரு பேரு, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கறது அமைக்க அமைக்க இந்த கூட்டு குடும்பம் சுத்தமா இல்லாம போறதுனால குழந்தைகளினுடைய அந்த வாழ்க்கை ஒரு சுற்றார் அற்ற ஒரு வாழ்க்கையா போகும். டிஜிட்டல் உலகத்துலதான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம், ஆனா மறைமுகமா அவங்களுக்கு ஆட்கள் இல்லாததுனாலதானே அந்த உலகத்துல மூழ்கி இருக்கிறாங்க.

0: இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்ட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் மேம். அதனால இந்த கூட்டு குடும்பம் எங்கெங்கெல்லாம் நம்ம வாழ முடியுமோ அங்க இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்றேன் மேம்.
1: சூப்பரா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம் வணக்கம் மேடம், மும்பைல நடராஜன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க
2: மேடம்? தனி குடுத்தனம் போறதோட அதர் சைடுன்னு பார்த்தாக்க கொஞ்சம் வந்து நம்ம இது நம்ம அதர் சைடுனா அந்த அந்த இது, அதாவது நம்ம வந்து ஒரு மனம் மனம் மனம் வந்து அழுத்தம் குறையுது. கூட்டு குடும்பத்துனா கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு இருக்கும், சச்சரவு எல்லாம் இருக்கும், அது வந்து தனி குடுத்தல வந்து இருக்காது. அப்புறம் வேற ப்ராப்ளம் தனிக்குடத்தினால வந்து நம்ம ஒரு இது இருக்காது, அதாவது பெற்றோர்களும் வேலைக்கு போறதுனால குழந்தைகளை கவனிக்கும்போது முதியோர்களோட ஒரு ஒரு அரவணைப்பு, தாத்தா பாட்டியரோட ஒரு
1: அரவணைப்பு இருக்காது.
2: ஆமா ஆமா, கதை சொல்றது அந்த மாதிரி இருக்காது. அதனால இதுல வந்து ரெண்டுமே தான் இருக்கு. ஆனா இப்ப இப்ப இப்ப இப்ப இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலி வந்து மனித சமூகத்துக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு சொல்றதுக்கு இல்ல மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் பள்ளிடம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கிழமா. தனி குடித்தனம் பெருகி வருவது மனித சமூகத்திற்கு ஆபத்தானதான்னு கேட்டிருக்கீங்க.
1: ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
3: ஆமா, ஆரோக்கியமானதான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே வந்து தனி குடித்தனம் பெருகி வர்றது சமூகத்துக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டங்கள்ல ஒரு குடும்பங்கள் கூட்டு குடும்பமா இருக்கும் போது அவங்களுடைய இதுகள் எல்லாமே உள்ளூருக்குள்ளே ஏதாவது தொழில்கள் காரியங்கள் வேலை வாய்ப்பு எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில ஒவ்வொருவரும் தனித்தனியான ஒரு வேலை வாய்ப்புக்காக வேண்டி வெளியூர்கள் அந்த தனித்தனியா போறதுனால அந்த கூட்டு குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாத மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலங்கள்ல உள்ளதுக்கு இப்ப உள்ளதுக்கு நிறைய வித்தியாசம் வேறுபாடுகள் இருக்குது. உறவுகள் வந்து ஒன்னா இருந்தாலும் கூட உறவுகளுடைய வறந்த உறவுகள் வந்து அதனுடைய ஒரு அனுசரிப்பு இல்லாததுனால தனி குடித்தனத்துக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாட்டு எனக்கு தெரியலம்மா. அதனால எல்லாரும் ஆனந்தமா இருக்கணுமா, நாம் பழைய மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கிறது இப்ப வாய்ப்பும் இல்லம்மா. அதனால ஆரோக்கியம் தான் முன்னான ஒரு இதுன்னா கூட்டு குடும்பமா இருக்கணுங்கிறதாம என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நெல்லறை என்பது நன்றியம்மான.
1: நன்றிங்க சார், நன்றி. அதாவது தனி குடித்தனம் அப்படிங்கிறப்ப அதில் நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த தனி குடித்தனம்ங்கிறது இப்போ இந்த கால மாற்றத்தினுடைய கட்டாயமா இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய சில நிறைய சவால்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் பேசலாம். தனி குடித்தனம் பெருகி வருவது மனித சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானதா, தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் தனி குடித்தனம் பெருகி வருவது மனித சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போறோம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கே பேசுறீங்க?
1: காங்கேய ஓலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க சார்.
1: தனி குடித்தனங்கள் ஆரோக்கியமானதா அப்படின்னு கேக்குறீங்க. அதுல சில நன்மைகள் இருக்கு. என்னன்னா, ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கிறது, சுயமா மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படிங்கறது தனித்தன்மை வரும் ஒவ்வொருத்தருக்குமே. அந்த குடும்பத்துல இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு. ஆனா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒருத்தர் ஒருத்தர் இப்படி விட்டு கொடுக்கறது, ஒரு குடும்பத்துல சண்டை வந்தானா அது ஆறு தடுக்கிறது, மனமுறிவுகள் எல்லாம் கூட வர அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து தனி குடித்தனம் ரொம்பவுமே காரணமா இருக்கும். ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னா தடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது.
0: தடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு
1: கூட்டு குடும்பம் அப்படின்னா அப்படி இருக்காது. சரி, ஐயா அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது வந்து குறையும். ஆனா தனி குடித்தனத்துல அப்படி இருக்காது. அது தனி குடித்தனம் சில விவாகரத்து வரைக்குமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தனி குடித்தனம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கறதா என்னுடைய கருத்து.
0: நன்றிங்க சார், நன்றி. அதாவது பொதுவாக அந்த தனி குடித்தனம் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைவசி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அப்படி போகும்போதே நமக்கு ஒருத்தவங்க ஒருத்தருக்கு அந்த புரிதல் வருதோ இல்லையோ, ஆனால் இப்போ வந்து நிறைய அந்த விவாகரத்துகள் அதிகமாகிறதுக்கான ஒரு காரணமாகவும் இந்த தனி குடித்தனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ

0: சொன்னாங்க இல்லையா. சரி, தொடர்ந்து அடுத்த நீர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம் சார், உங்களோட இணைப்பு தெளிவா இல்லை, கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா? மறுபடியும் முயற்சி பண்ணுங்க சார். நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சார்.
1: திருச்சி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
1: கனி கொடுத்தனங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கேம்மா. அனுபவ அதாவது ஒரு பலரும் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அந்த காலங்கிற ஒரு நிகழ்வு தான் நம்ம எண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த காலத்திலேருந்து தொண்டு தொட்டு கூட்டு குடும்பத்தில் நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்துதான் சமுதாயத்தில் வளர்ந்துருக்காங்க.
0: ஆமாம்.
1: இதில் மாற்றுக்கிறதுக்கு முடியாது. திரைப்படங்களை கணக்கெடுத்து பார்த்தாலும் நீங்கள் வந்து அந்த கூட்டு குடும்பமா இருக்கும், அதுல ஒரு பிரிவு பிரச்சனையாகவும் இன்னொரு பிரிவு சுகமாகவும் கடைசியில ஏதோ ஒரு சாந்தமா போற மாதிரியும் கதைகளை ஒதுக்குவாங்க. அப்ப சமுதாயத்துல இந்த சூழ்நிலை தான். இது தமிழ் காப்பியமான முதல் காப்பிய சிலப்பதிகாரத்திலேயே கோவலன் கண்ணைக்கு மனையாரம் படுத்த கதைன்னு ஒரு கதை போட்டு அதுல இவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்துனா வைக்கிறாங்க, பெற்றோர்கள் ரெண்டு பேருமே. அப்ப 2000 எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காப்பியங்கள் இருந்ததுன்னா காப்பியத்தை போக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால மனிதர்களுடைய நிலை வந்து இன்றைய காலகட்டத்துல கட்டாயமாக்கப்படுது. அது இன்னைய காலத்துக்கு இந்த இந்த நேற்றுக்குள்ள செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவங்க தனி கொடுத்தனம் போயாச்சுன்னா தனி கொடுத்தனங்கிறது குடும்ப தலைவியோட நிகழ்வு வந்துச்சுன்னா அதுக்குண்டான அரசுக்கு கிடைக்கக்கூடிய நிதிகளும் நம்மளுக்கு கிடைக்குமேங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாயிடும். அதனால தனி கொடுத்தனம் தான் எந்த நாளுக்குமே வந்து சிறப்பாக அமையும். கூட்டு குடும்பங்கிறது கருத்து வேற்றுமைகள் நிறைய அதுல இருக்கும். அதுல களையப்படுறதுக்காக நிறைய செய்திகள் சொல்லலாம் செய்யலாம். நாம ஒரு என்ன பண்றோம், அந்த காலத்துல அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வச்சு ஒன்னா இருந்தாங்க ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்றோம். ஒன்னா இருந்தப்ப வந்து சிக்கல் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா தனி கொடுத்தனங்கிறது சிறப்புங்கிறது என்னோட கருத்து. வாய்ப்புகள்
0: நன்றிங்க சார். நன்றி. அதாவது காலத்தின் கட்டாயம், நம்ம மாற்றம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த சூழலுக்கேற்ற மாதிரி நம்மளோட அடாப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி இந்த காலத்தின் கட்டாயமாக தான் அந்த நியூக்ளியர் ஃபேமிலி, அந்த தனி கொடுத்தனம் அப்படிங்கிறது இருக்கு. அதற்கு மாறிக்கிறது தான் இந்த காலகட்டத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: தனி குடித்தனம் இப்பொழுது ஆரோக்கியமானது, அந்த சமுதாயத்துக்கு ஆரோக்கியமானு கேக்குறீங்க. காலத்தின் கட்டாயம் ஆயிருச்சே. அதாவது இப்ப கல்வி தொழில் ரீதிக்காக நம்ம வந்து கட்டாயம் வெளியிடங்களுக்கு போக தான் வேண்டியது இருக்கு.
0: ஆமா.
2: நான் கூட்டு குடும்பமா இருப்பேன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அதிகாரியான ஒரு வேலை கிடைச்சது, அப்பா அம்மா விட்டு நான் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா?
0: ஆமா.
2: அதனால போக வேண்டியதான் இருக்கு. ஆனா அந்த காலம் வந்து தொழில்ங்கிற முறையில வந்து அதிகமா விவசாயம் நம்ம கிராமத்தில் உள்ள ஒரு தொழில் மட்டும்தான் இருந்தது.
0: ஆமா, ஊருக்குள்ளே எல்லாமே இருந்தது.
2: கட்டாயம் கூட்டு குடும்பம் அந்த நேரத்துல அவசியம். அப்பமும் விட்டு கொடுக்காத ஆண்களும் பெண்களும் சில குடும்பங்கள்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு உள்ள என்னுடைய அனுபவத்துல 67 வயது ஆயிருந்து நான் நிறைய என்னுடைய வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ ஒரு நண்பர் சொன்ன மாதிரி சில கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்க்கிறதுக்கு பெரியாள்க பக்கத்துல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க, அதே புரிதலை அவங்களால பிரச்சனை வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு.
0: ரெண்டுமே இருக்கு.
2: தனி கொடுத்தன வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு தான் சொல்ல முடியாதுமா. ஏன்னு கேளுங்க, ஏன்னா இப்ப ஒரு தொழில் இப்ப ஒருத்தர் 50,000 வருமானம் வருதுன்னா மூணு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அவருக்கு மட்டும் அவரு இங்க தன்னுடைய பிரைவசி இருந்ததுன்னா நல்ல ஒரு பெரிய தொழில அதிபர் ஆயிடுவாரு இல்ல. இவங்க மத்த ரெண்டு பேருக்கும் அதை பதிவு பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? அதனால நம்ம கூட்டு குடும்பங்கிறதுக்காக முடியுங்கிறது சொல்ல முடியாது. ஆனா தனி குடித்தனம் வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் அவசியம். அது ஆரோக்கியமா இருக்கட்டும் இருக்கும் நம்ம நம்புவோமே.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு 9:20 ஆயிடுச்சு. நம்ம ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் இன்னைக்கு தனி கொடுத்தனம் பெருகி வருவது மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வானத்தை போல திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: ஒன்பது மணி 25 நிமிடமாயிட்டிருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. தனி குடுத்தனம், அதாவது நம்ம தனியாக நம்ம குடும்பத்தை விட்டு, குடும்ப உறவுகளை விட்டு நம்ம அந்த விலகி இருக்கிறது, அந்த தனி குடுத்தனம்ங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அந்த பெருகி வந்துட்டே இருக்குது. இது மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஏன் அதை ஆரோக்கியமானதாக மாற்றுறதுக்கு என்னென்ன வழிகளை நம்ம மேற்கொள்ளலாம், அதை பற்றியும் நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசலாமே. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். யாரைங்க இது பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க சார்.
2: தனி குடித்தனம் மனித சமுதாயத்திற்கு ஆரோக்கியம்.

0: ஒன்று கேட்டீங்க. தனி குடித்தவங்க பெரும்பாலும் இப்ப வந்து இப்ப நான் பாக்குறது தனி குடித்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. கூட்டு குடும்பத்திலிருந்து அவங்க வந்து திருமணமாகி அது ஒரு வருஷம் இருக்காங்க, அது மாதிரி தனி குடித்தவங்க போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அலுவலகம் பொருளாதார சூழ்நிலை.
1: ஆமா, இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு.
0: இதை சார்ந்து அவங்க போயிடுறாங்க. அப்ப அவங்க உற்றார் உறவினர்களுக்கு அவங்க அண்ணன் தம்பி உள்ள அவங்க உள்ள ஒரு உள்நாட்டு குழப்பங்கள், இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க தான் இங்க வராங்க. நம்ம தனியா பண்ணோம்னா நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாடகை வீடோ சொந்த இடமா வாங்கிக்கிட்டு அவங்க தனியா போயிடுறாங்க. அப்போ அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க தனியா போய் பெருக்கிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க சார், நன்றி. அந்த பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது அவங்க தனியாக இருக்கும்போது அந்த வளர்ச்சிங்கிறது அது தனியாக தெரியும், தனியாக நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் இது மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானதாக தான் பார்க்கப்படுது தனி கொடுத்தரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரிங்க இது பேசுகிறீங்க?
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முக்கு.
1: சொல்லுங்க சார்.
2: என்ன பொறுத்தளவுக்கும் மேடம், தனி கொடுத்தனம் வந்து சமூகத்திற்கு ஆரோக்கியமானதுன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, கூட்டு குடும்பத்துல வந்து இந்த பொறுப்புணர்வுங்கிறது இன்னைக்கு இந்த கால இளைஞர்களுக்கு குறைவு, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை குறைவு. அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொருளாதார பிரச்சனைகள்ங்கிறது அதிகமா வர்றதுனால அது ஒரு சிக்கல் இருக்குது. இதெல்லாம் மேலே கருத்து வேறுபாடுகள்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுங்க மேடம். அதாவது தனி குடித்தனம் வச்சுட்டு அவங்களுக்கு நாம வெளியில இருந்து உதவி செய்யலாம், ஆனா கூட்டு குடும்பமா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு சாத்தியம் இல்லைங்கிறது என்னுடைய அனுபவ கருத்துங்க மேடம். நான் வந்து போற போக்குல இந்த கருத்தை சொல்லல, அனுபவப்பட்டு சொல்றேன்.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளவரசன். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், உங்களுக்கும் சொல்லுங்க.
3: உறவு பறவை போட்டு எழுத்துக்கிட்டே கிடக்குறம்மா, சுமையை தாங்க மேடம், கடத்து வழங்குவோம்மா. இந்த பறவைகள் விலங்குகளை பாருங்கம்மா, ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த பிறகு அப்படியே கொத்தி போ வெக்கமல திட்டுல பார்த்து போ வேட்டையாடு கத்து கொடுத்து விளக்கி விட்டுருதுங்க. நம்ம
1: பாத்தீங்கன்னா
3: ஓட்ட படகுலம்மா மாட்டி தவிச்சுக்கோமா. முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிமையா வச்சுக்கணும் தான் நினைக்கிறேன். கலைச்சி விட்டுறணுமா, போ குறிப்பிட்ட வயசு வச்சா கல்யாணம் பண்ண நீ வேலை போய் தருவோம். ஏன்னா இப்ப அரிசியெல்லாம் மரத்துல விளையா செடியில விளையாடணும் கூட தெரியாம இருக்காங்கம்மா. அதனால வந்து குறிப்பிட்ட டைம் தான் பிரிச்சு விட்டுறணுமா. என்ன கேட்டா அந்த தனி கூட்டம் வந்து ஆரோக்கியமா இருந்தாம்மா. நான் சம்மந்து சம்மந்து கழுத்து கொடுத்து வச்சிருவோம், 22 வயசு ஆகி போச்சு. பறவைகளை மாதிரி குறிப்பிட்ட டைம் தானே கழட்டி விட்டணுமா, ஓட்ட பாத்தம்னு ஓட்டப்படையெல்லாம் மாட்டி முடிக்க வேணாமா. நன்றி வாங்க.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. தனி கொடுத்தனம் மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேயர்களுடைய கருத்துக்களை கேட்கறக்கு முடியாது நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். வேல் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தனி கொடுத்தனம் பெருகி வருவது மனித சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானதா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம் நம்ம கூட பேச போற அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க.
0: முதல் முறையா பேசுறீங்களா?
1: இல்லம்மா, நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன்.
0: கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறது மகிழ்ச்சி, சொல்லுங்க.
1: தனி கொடுத்தனம் பெருகி வருவது மனிதாய சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானதான்னு கேட்டிருக்கிறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆரோக்கியம் தான். ஏன்னா அன்னைக்கு இருந்த ஒரு சூழல் வந்து வேற, கூட்டுக்குடு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த காலம்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பெரியவங்க சொல்றத வந்து சின்னவங்க கேக்குறது கிடையாது, கோவப்படுறாங்க. ஆனா மாமியாருக்கும் மருமகளுக்கும் ரொம்ப பிரச்சனை வரும். என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள மாமியார் இருக்காங்க, மருமக இருக்காங்கன்னா ரெண்டு பேருத்துக்குள்ள சண்டை, நீயா நானா பெருசுங்கிற மாதிரி ஒரு விஷயம். மாமியார் செய்வாங்கன்னு மருமக, மருமக செய்வான் மாமியாருன்ற மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரு பெண்ணு பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா பார்த்து பிறந்து பழகிற விஷயம்தான் நிறைய இருக்கும். திடீர்னு கல்யாணம் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுல உள்ள

0: முறையில வித்தியாசமா இருக்கும்.
1: அதை
0: தன்னோட
1: ஏத்துக்கிறதுக்கே
0: ஸ்டைல
1: கொஞ்சம்
0: வந்து
1: கஷ்டமா
0: மாத்திக்கவே
1: தான் இருக்கும்.
0: முடியாது,
1: ஆமா.
0: அவங்க ஸ்டைலுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஒத்து வந்தாதான் சரிப்பட்டு வரும், ஒத்து வரலன்னா கஷ்டம் தானம்மா. தனியா இருக்கிறது நல்ல விஷயம்தான், கிட்ட
1: கண்டிப்பா.
0: இருந்தா முட்டை பகை. தனியா இருக்கிறது என்னைக்குமே நல்லது, அப்பதான் தனியா இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பு வரும். இதுதான் என்னோட கருத்து.
1: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லும் போதே அனுபவ ரீதியாக அதில் வந்து தெரியுது. அது அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது வந்து தனியாக இருக்கும்போது தான் கொஞ்சம் நிறையவே அந்த ரெண்டு பேத்துக்கு இடையில வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கும்போது நமக்கு அந்த பெரியவங்க வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்யும்போது சரி அவங்க இருக்காங்க அவங்க செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த விட்டுடுறாங்க. இன்னொன்று அந்த விட்டு கொடுத்து போகிறது, அந்த தலைமுறை இடைவேளை அப்படிங்கிறதுனால அந்த விட்டு கொடுத்து போகிறது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முன்னாடி காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, யாரும் அந்த சொல் பேச்சு கேட்குறது இல்லை. அதனாலே நிறைய குடும்பங்களில் அந்த மனக்கசப்புகள் வருது. அதுக்கு நம்ம தனியாக தனி கொடுத்தனமாக இருக்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே என்னும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நான் குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன்.
1: சொல்லுங்க சார்.
2: சார், அதாவதுமா கூட்டு குடும்பத்திலே இருக்கும் போது தானம்மா பிரச்சனை வந்து மனுஷன் தனி குடித்தனம் போறான்.
1: ஆமா,
2: தனி குடித்தனம் போறது நீங்க ஆரோக்கியமானதான் கேட்டிருக்கீங்க.
1: ஆமா,
2: என்ன பொறுத்த வரைக்கும் தனி குடித்தனம் தாமா ஆரோக்கியமானது. அவன் ஒழுங்கா நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா ஒரு அளவு ஒரு உள்ள ஆகாரத்தை சாப்பிடுவான். கூட்டு குடும்பத்துல வந்து சந்தோஷம் இருக்குது, சந்தோஷம் இல்லைன்னு இல்லை, ஆனா சந்தோஷத்தை விட பிரச்சனைகள் தான் அதிகம் இருக்குது. அதனாலதான் மனிதன் தனி குடித்தனத்துக்கு போறான். என்ன பொறுத்த வரைக்கும் தனி குடித்தனம் தான் ஆரோக்கியமானது. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க சார். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்மா, சங்கரங்கையில இருந்து கோட்டியப்பன் பேசுறேன்.
1: கோட்டியப்பன் சார் சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க சார். சொல்லிடுவோம்.
3: அதாவதுமா கூட்டு குடும்பம் தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு உகந்தது. ஏன்னு கேளுங்க, ஒரு பெரிய காரியம் வரும்போது அந்த காரியத்தை வந்து பங்கெடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலை அந்த நேரத்துல ஏற்படும். அப்போ போது அந்த செயலாம் எழுதி கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சு போவோம். அப்படியும் போது அந்த தனி குடித்தனம் வந்து அப்படி சாத்தியமாகாது. கூட்டு குடும்பமே
1: மனித சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானது அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. நன்றிங்க சார்.
3: ஆரோக்கியமானது.
1: நன்றிங்க சார். நன்றி, நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். ஆதி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று. கூட்டு குடும்பத்தை விட இப்போ தனி குடித்தனம் அதிகரிச்சுட்டு வருது. இது அதிகரிச்சுட்டு வர்றது நம்மளுடைய மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது வந்து மேடம், தனி குடித்தனம் வந்து பெறுகிறது வந்து சமூகத்துக்கு ஆர்வமானு கேக்குறீங்க.
0: ஆரோக்கியமானதா அப்படின்னு கேக்குறீங்க?
1: ஆரோக்கியமானது கிடையாது. ஏன்னு கேட்டாங்க, எல்லாம் அங்கங்க போயிட்டாங்கனாக்கா ஜனத்தொகை, வீடு வசதி எல்லாமே பெருகி போயிடுதுல்ல. இப்ப ஒரு வீட்டுல நான் ரெண்டு குடும்பம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்ப கொஞ்சம் இடம் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். எல்லாமே தனித்தனியா வீடு வாங்கி, தனித்தனியா இடம் வாங்கி, நம்ம வீடு கட்டி அது வந்து பெருசா இது பண்ணி, ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க எப்படி போனாங்கன்னாக்கா இடம் பற்றா கூட நிறைய கிடைக்கும். அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கார் வைக்கிறதுக்கு, வண்டி வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இடம் இது பண்ணிடும். ஏன்னா ஏன் அப்படி வந்து கூட்டு குடும்பத்தை வந்து பிரிச்சு பிரிச்சு வந்து எல்லாருமே தனித்தனியா போறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க காசெல்லாம் சேர்க்கணும், நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும், அவங்க நல்லதுக்கு செய்யறாங்க, ஆனா பாசத்துக்காண்டி எல்லாருமே ஏங்குறாங்க தனித்தனியா போனதுனால. ஆரோக்கியம் கெட்டு போயிடுது, உடம்பு ஆரோக்கியமும் கெட்டு போயிடுது, மன ஆரோக்கியமும் கெட்டு போயிடுது. அதனால வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் எல்லாருமே சேர்ந்து கூட்டு குடும்பத்தோட ஒன்னா இருந்து நல்லபடியா அதை வந்து வாழ்க்கையை கொண்டு போகணும். வெளியில வேலைக்கு போறதுனால ஒண்ணும் தப்பு இல்லை, இருந்தாலும் வந்து கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கிறவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க இருந்தா கண்டிப்பா ஒன்னா இருந்தாங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும், சமூகமும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். என்னோட கருத்து. நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க சார். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் திவ்யாவிற்கு. தேனி மாவட்டம் சின்னமலை சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: இப்ப கூட்டு குடும்பத்துல விரல் விட்டு எண்ணிடலாம்ப்பா.
0: ஆமா.
2: பணி நிமித்தமாக கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலையினால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியா போறாங்கப்பா. அப்படி தனியா போறவங்க என்ன செய்யறாங்க, நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மனப்பான்மையோட சரியான வழிகாட்டுதல் யாரும் இல்லாம பழைய கொண்டு தனி குடித்துட வாடுறாங்கப்பா. இப்ப வர்ற இளம் தலைமுறை திருமணம் முடிஞ்ச உடனே பெரிய கனவோடு வர்றாங்கப்பா. நம்ம தனியா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப வருவாங்க. அப்ப என்ன கிடைக்குதுன்னா நல்ல அனுபவம் கிடைக்காதுப்பா. நீயா நானான்னு போட்டி போடுறாங்கப்பா. உடன் பிறந்தவர்களையும் பெற்றவர்களையும் அனாதையா விட்டுட்டு தனி தீவுகளாக வாழ பழகிக்கிறாங்கப்பா. அதாவது தன்னுடைய பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிறாங்கப்பா. இப்ப தனி குடுத்த சில பேர் போறாங்கப்பா, போனா கூடப்பா பெற்றோருடைய அறிவுரையை கேட்டு சமத்தாக எந்தவித சிக்கல் இல்லாம வாழ்றாங்கப்பா. இப்ப மான் கூட்டம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த மான் கூட்டத்துல ஒரு மான் தனியா போயிருன்னு வைங்க, அப்ப அதுக்கு பாதுகாப்பு இருக்காப்பா? ஒண்ணு வேடன் கையில சிக்கணும், இல்லாட்டி சிங்க புலிகிட்ட வந்து அடி வாங்கி செத்து போனோம். இப்ப அவங்க தனி குடித்தனம் ஜாலியா இருக்கு. எப்ப அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்னா, ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி யாரு வளர்க்கறது, நீ வளர்க்கறியா நான் வளர்க்கறியா அப்படின்னு ஒரு போட்டி வரும்ப்பா. அப்ப ரெண்டு பேரும் பணிக்கு போறதுனால

0: அந்த மான் கூட்டத்துல இருந்து ஒரு மான் தனியா போயிருன்னு வைங்க, அப்ப அதுக்கு பாதுகாப்பு இருக்காப்பா? ஒண்ணு வேடன் கையில சிக்கணும், இல்லாட்டி சிங்கம் புலிட்டு வந்து அடி வாங்கி செத்து போனோம். இப்ப அவங்க தனி குத்தனை ஜாலியா இருக்கு. எப்ப அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்னா, ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி யாரு வளர்க்கறது, நீ வளர்க்கறியா நான் வளர்க்கறியா அப்படின்னு ஒரு போட்டி வரும்ப்பா. அப்ப ரெண்டு பேரும் பணிக்கு போறதுனால குழந்தைய வந்து ஒரு ஆயாட்ட விட்டுட்டு போயிருவாங்க. அந்த ஆயா எப்படி கவனிக்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் இந்த பிள்ளை யாரு அம்மான்னு கேட்டா அந்த ஆயாத்தை காமிக்குப்பா. அந்த நிலைமைதாப்பா இந்த தனி குடித்தல இருக்குதுப்பா. தனி குடித்தல வந்து நிறைய கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா யாருடைய சப்போர்ட் இல்லாம ஒன்னு டிவி இல்லாட்டி செல்போனோட பிரதானம் சொல்லி இவர்கள் வாடுறாங்கப்பா. இவங்களுக்கு இவங்கிட்ட பிறக்கிற குழந்தைப்ப பாவம்ப்பா, எந்த உறவு இல்லாம சிக்கி தவிக்கும்ப்பா, தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்கப்பா. இப்படிப்பட்ட சமூகத்துல வளர்கின்ற குழந்தைகள் வந்து நாளைக்கு எப்படி ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும்? ஒற்றுமையே இல்லாம போயிருப்பா. இப்ப சமூகத்துல வந்து வீண் சண்டை பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இந்த விட்டு கொடுத்தல் இல்லாம ஆடம்பரம் என்ற வாழ்க்கையில மூழ்கி போனாலாம்ப்பா, நீ பெருசு நான் பெருசுன்னு வாழ்றாங்கப்பா. சமூகங்கிற பாக்கமுல தனி குடுத்தன் வந்து ஆரோக்கியம் மற்றதான்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா. எந்த குடும்பத்துலப்பா பிரச்சனை இல்ல? கூட்டு குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும், தனி குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் சமாளிக்க பழகுனாத்தாப்பா வாழ்க்கை நல்லது, ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிட்டா. என்ன, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
2: தனி குடத்தன எப்படி கேக்கியோ,
1: அதாவது அந்த தனி குடத்தனம் வந்து இப்ப அதிகரிச்சுட்டே வருது இல்லையா, இது வந்து நம்மளுடைய மனித சமுதாயத்திற்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு கேக்குறேன்.
2: ஆரோக்கியமான விஷயமா? தனி குடத்தனத்துல வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்ல மேடம். இப்ப எங்க ஒரு முந்தா நாள் ஒரு பங்கனுக்கு போயிருந்தேன்.
1: சரி,
2: பிள்ளைங்க அவங்களுக்கு தனி குடத்துல போய் பிள்ளை பிறந்துச்சுன்னா அம்மா அம்மாவோட அம்மாளோட தாத்தாவா பாட்டியே எங்க தாத்தா எங்க பாட்டி அப்படின்னு சேர்ந்துக்கிட்டாங்க. அப்பா தாத்தா அப்பா
1: சேர்த்துக்கிட மாட்டேங்க,
2: இது யாருன்னு தெரியாதுன்னு சேர மாட்டாங்க. இது வந்து ஒன்னா இருந்தா தெரியும்ல, எங்க ஆச்சு எங்க தாத்தா பாங்கல்ல.
1: ஆமா,
2: தனி குடத்துல வேணா இது உறவு முறையே தெரியாது, எனக்கு யாரும் தெரியாதுன்னு அவங்க ஆட்சி தாத்தா. அப்ப இவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்? இப்ப ஏன் பேத்தியா பேருனே அப்படித்தான் இருக்காங்க, என் மனசு எப்படி வேதனைப்படும்?
1: கண்டிப்பா
2: நான் ஆம்பளை பிள்ளை பெற்று வளர்த்து என் கூட மட ஒத்தாச்சினே இருந்தா இவங்க தாத்தா எங்க பாட்டின்னு வரும், அந்த பிள்ளைக்கு அறிவு வளர்த்து வரும், எல்லாமே சொல்லி கொடுப்போம், உறவு முறைய சொல்லி கொடுப்போம், ஒரு படிப்பு ஒரு கதை எல்லாம் ஒரு விவரமா சொல்லி கொடுப்போம். தனி குடத்துல இருந்து ஓடி ஓடி உழைக்கத்தான் போறாங்க. நான் பிள்ளைகளுக்கு விவரமா சொல்லி கொடுக்கல மேடம், தனி குடத்துலமே சாத்தியம் இல்ல மேடம். நன்றிமா.
1: கண்டிப்பா, அவங்களுடைய ஆதங்கம் வந்து அதுலேருந்து தெரியுது. என்னதான் நீங்க அந்த ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த எதிர்கால சந்ததியினருக்கு அந்த உறவு முறையை சொல்லி கொடுக்க அவங்க தவறிருந்தாங்க. அது சொந்த பேரனே வந்து அந்த தாத்தா பாட்டிகளுக்கு வந்து அது இவங்க யாருன்னே தெரியாத லெவலுக்கு அவங்க வந்து வளர்க்க வேண்டிய ஒரு சூழலில் போயிருது. அப்போ இது எப்படி மனித சூழ்நிலத்தை மனித சமூகத்திற்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கண்டிப்பா இல்லையா. தொடர்ந்து நம்ம நேயர்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். வீட்டில் விசேஷம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 9:55 ஆயிடுச்சு. நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான நேயர் யாருங்கன்னு கேட்டிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: நாகநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: பாடல் தானே கேட்குது மேடம்?
0: இல்லைங்க சார், நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வாழ்க
0: வளமுடன்.
2: வணக்கம். சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: அது சனி குடத்தனமா இருந்தாலும் கோட்ட குடத்தமா இருந்தாலும் பெரியவங்க சொல்றத கேட்கணும்.
0: பெரியவங்க சொல்றது
2: பழைய பாரம்பரியத்தை நம்ம சம்பிரதாயங்களை கடைபிடிக்கணும். உறவுகளை வளர்த்துக்கணும். தள்ளி இருந்தாலும் நம்ம உறவுகளை வளர்த்துக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம்
2: ஒற்றுமை இருந்ததுன்னா அம்மா அப்பாவை மதிக்கிறது அந்த மாதிரி இருந்தாலே நம்ம மேம்பட்டு வரலாம்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா
2: சொன்னீங்க. என்னோட கருத்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. இவ்வளோ நேரம் நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் தனி குடித்தனம் பெருகி வருவது மனித சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும். நேர்கள் எல்லாமே நிறைய கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் கேட்டிங்க இல்லையா, அதாவது தனி குடித்தனமாக நம்ம வாழும்போது நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ், நிறைய பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் இருக்க தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நிறைய அந்த பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்னால மனக்குழப்பங்கள்

0: மன அழுத்தம் வருது, அதுலேருந்து நம்ம வெளிவந்து ஒரு மன நிம்மதிக்காக ஒரு சுமூகமான ஒரு இது நிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக தனி கொடுத்தனை பெரும்பாலும் வந்து விரும்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த தனி கொடுத்தனால நிறைய சவால்களும் அவங்க இருக்க தான் செய்யுது. நம்ம அந்த உறவு முறைகள், இந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்க முடியாமல் போயிடுது. தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்பா சித்தர் இப்படி நிறைய அந்த உறவுகளோடு அந்த அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அந்த குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆதங்கங்களும் நமக்கு வரதான் செஞ்சது. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டோம் இல்லையா? ஸோ அந்த தனி கொடுத்தனமாக வாழ்ந்தாலும் நம்மளுடைய குடும்ப உறவுகளை நம்ம வலுவாக வச்சுக்கலாம். நிறைவாக நம்ம சாந்தி சொன்ன மாதிரி தான், தனியாக வசிக்கிறது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக நம்ம விலகிறது கிடையாது. நம்ம பெற்றோரோடையோ உறவினர்களோடையோ நம்ம அப்பப்போ தொடர்பில் இருந்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும் சந்திக்காமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி அப்போ நம்ம அவங்களோட போய் அடிக்கடி போயிட்டு வந்து இருந்தோம் அப்படின்னாலே நம்ம அந்த தனி குடித்தனத்திலையும் நம்ம ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை நம்மளால் உருவாக்க முடியும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன். நான் உங்கள் திவ்யா. ஒலிக்கிருக்கும் பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டு இருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டு இருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில்

நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 25 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேர்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் என்னென்னா 256-111-32, அப்படி இல்லைன்னா 256-111-33. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணை பின்ன சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில முதல் நேயர் யாரு, என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறோம் சார். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கருங்கல் பாடல இருந்து பிரான்சிஸ் மேடம், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில முதல் பாடல் என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
2: அங்காடி தெரு படத்துல இருந்து. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு துறை இல்லை.
1: கண்டிப்பா அந்த பாடல் வழங்கியெல்லாம் அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. நேர்லே நிகழ்ச்சியில முதல் பாடல் அங்காடி தெரு திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃபிளைஸ், வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை சார்ந்த கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வர இருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியில் மொத்தம் எத்தனை நிலைகள் உள்ளன அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி. சோ பதில் தெரிஞ்சா கால் பண்ணி சொல்லிட்டு உங்க விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக காலை 10:04.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். அவங்க லைன் கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. பாடல் கேட்டுடலாம். சிவாஜி திரைப்படத்துல இருந்து.

0: கூல்.
1: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க. சூப்பர், சொல்லுங்க, என்ன நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க? அண்ணனோட பாட்டு.
2: அண்ணனோட பாட்டு.
1: ஓகே, கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியில் மொத்தம் எத்தனை நிலைகள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன் 1, 4 இல்ல 5?
2: 5 மேடம்.
1: 4 தான் சரியான விடை. சரியா? நன்றி, நன்றி. இப்போ வண்ணத்து பூச்சி அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை, அப்புறம் கம்பளி பூச்சி, கூட்டுப்புழு, அதுக்கப்புறம் பியூப்பா அப்படின்னு முழு வண்ணத்து பூச்சி அப்படின்னு 4 நிலைகள் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எல்லாமே வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள் பற்றின கேள்விகள் தான் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான கேள்வி தான். வண்ணத்து பூச்சிகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு உணவின் சுவையை உடலில் எந்த உறுப்பால் உணர்கிறது? நம்மளுக்கு ஒரு உணவோட சுவை தெரியணும் அப்படின்னா நாக்கில் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வண்ணத்து பூச்சிகள் உணவின் சுவையை உடலின் எந்த உறுப்பால் உணர்கின்றன அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் வரும்போது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கே இருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகர்லேருந்து காந்திமதி மாரியப்பன் பேசுகிறேன்
0: மேடம். ஓகே காந்திமதிமா, நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் நிகழ்ச்சியில்? வண்ணத்து பூச்சிகள் உணவின் சுவையை உடலின் எந்த உறுப்பால் உணர்கின்றன? உங்களுக்கான ஆப்ஷன் கால்கள் அல்லது கண்கள்.
1: கால்கள் மேடம்.
0: கால்கள் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. வண்ணத்து பூச்சிகள் வந்து கால்களில் சுவை அறியும் நரம்புகள் இருக்கு. அவை ஒரு பூவின் மீது அமரும் போதே அந்த சுவையை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. வண்ணத்து பூச்சிகள் வந்து கால்கள் மூலமா தான் சுவைகள் அறிகின்றன, ஏன்னா அங்கே தான் சுவை அறியும் நரம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மனிதர்களால் பார்க்க முடியாத எந்த ஒளியை வண்ணத்து பூச்சிகளால் பார்க்க முடியும்? அதாவது நம்மளால் பார்க்க முடியாது, வண்ணத்து பூச்சிகளால் பார்க்க முடியும். அது என்ன ஒளி அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் இப்போவே சொல்லிடுறேன். ஒன்று, அல்ட்ரா வயலட் லைட், அதாவது புற ஊதா கதிர்கள், அப்படி இல்லைனா லேசர் ஒளி, லேசர் லைட். இது ரெண்டில் எது மனிதர்களால் பார்க்க முடியாது ஆனால் வண்ணத்து பூச்சிகளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்கு இளையராஜா அவங்க இசையில், விடுதலை திரைப்படத்தில். அந்த நேரம் சரியாக காலை 10:23.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அனைவருக்கும். காலை நேர வணக்கம். காலை நேர வணக்கம்.
0: வணக்கம். சொல்றது யாரு?
1: வடக்கு பெரம்பலூர் மாணிக்க வாழ்க்கை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படம் திங்கிலோனா. பேர் வச்சாலும் வச்சாலும் போனாலும்
0: மனிதர்களால் பார்க்க முடியாத எந்த ஒளியை வண்ணத்து பூச்சிகளால் பார்க்க முடியும்? உங்களுக்கான ஆப்ஷன் புற ஊதா கதிர்கள் இல்லனா லேசர் ஒளி. கதிர்கள் அதான் சரியான பதில். அருமை, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். வண்ணத்து பூச்சிக்கு பார்வை அப்படிங்கிறது சிறந்த பார்வை திறன் உண்டு. பொதுவாகவே வண்ணத்து பூச்சிகளுக்கு வந்து அந்த பார்வை திறன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை துல்லியமாக கண்டறிய இந்த அல்ட்ரா வயலட் பார்வை தான் உதவுகிறது. இந்த புற ஊதா கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒளி தான் அந்த தேனை துல்லியமாக பார்க்க உதவுது. இதை மனிதர்களால் பார்க்க முடியாது, ஆனால் வண்ணத்து பூச்சிகளால் பார்க்க முடியும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தேனீக்கள் இருக்குல்ல, தேனீக்கள் வந்து உணவு இருக்கும் இடத்தை மற்ற தேனீக்களுக்கு எவ்வாறு தெரிவிக்கும் அப்படிங்கிறது தான். தேனீக்கள் வந்து இங்கே உணவு இருக்கு, அப்போ காகம் வந்து மற்ற காகங்களை அழைக்குது அப்படின்னா அது வந்து காக்கான் கத்தி அழைக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை. அந்த மாதிரி தேனீக்கள் உணவு இருக்கும் இடத்தை மற்ற தேனீக்களுக்கு எவ்வாறு தெரிவிக்கின்றன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷனும் நான் சொல்லிடுறேன். சத்தம் எழுப்புவதன் மூலம், இன்னொன்று ஒரு வகை நடனம் ஆடுவதன் மூலம். நடனம் மூலமாக தெரிவிக்குமா இல்லை சத்தம் எழுப்பி தெரிவிக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. சொல்லுங்கள். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. இவன் சங்கராஜா இசையில் ஜிகுலோனா திரைப்படத்திலேருந்து பாடல். நேரம் சரியாக காலை 10:31 ஆயிட்ருக்கு.

0: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திறனால் வெளி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம். தினம் திருப்பூர்ல இருந்து மனைவி கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: நண்பன் பட்டம் இருந்து அஸ்கலக்கா அஸ்கலக்கா.
0: ஓகே, கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா?
1: ஆம், போலாங்க.
0: இப்ப தேனீக்கள் இருக்குல்ல, அந்த தேனீக்கள் வந்து உணவு இருக்கும் இடத்தை மற்ற தேனீக்களுக்கு எவ்வாறு தெரிவிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன், ஒரு வகை நடனம் ஆடுவது மூலமா தெரிவிக்குமா, இல்லைன்னா சத்தம் எழுப்புவது மூலமா தெரிவிக்குமா? நடனம் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி. தேனீக்கள் வந்து ஒரு சிறப்பாக ஒரு நடனம் ஆடுமா, ஒரு டான்ஸ். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்கில் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, வந்து இந்த உணவு இருக்கும் திசை, அதுக்கப்புறம் தூரம், இதை வந்து மற்ற தேனீகளுக்கு துல்லியமாக சொல்லுவான். இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஏரியாவில் ஃபுட் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறது மற்ற தேனீகளுக்கு. அது வந்து ஒரு நடனம் மூலமாக தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலலாம் பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள் இதை குறித்த கேள்வி பதில்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தேனீக்கு மொத்தம் எத்தனை கண்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, நண்பன் திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக காலை 10:37.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். சொல்வது யாரு?
1: நாகர்கோவில் புள்ளி நகர் ஜெய ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படம் வந்து குப்பி.
0: ஓகே, ஒரு தேனிக்கு மொத்தம் எத்தனை கண்கள் இருக்கிறது? ஐந்து கண்களா இரண்டு கண்களா? ஐந்து அப்படிங்கறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. தேனீக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முகத்துல இருபுறமும் இரண்டு பெரிய கூட்டு கண்களும், தலையில் உச்சியில் ஒளியை உணர உதவும் மூன்று சிறிய கண்கள் அப்படின்னு மொத்தம் ஐந்து கண்கள் இருக்கு தேனீக்கு. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தேன் கூட்டில் உள்ள வேலைக்கார தேனீகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கர் பி, அவங்க தான் அங்கே வேலைகளை செய்கிறாங்க, அனைத்தும் எந்த பாலினத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறது தான். அது பெண் தேன்களா ஆண் தேன்களா? வேலைக்கார தேனிகள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது, பெண் தேனிகளா ஆண் தேனிக்களா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்கு குத்து திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 10:48 மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: மகாலட்சுமி பேசு.
0: மகாலட்சுமிமா நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா. என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு தவசி படத்துல இருந்து தந்தது தந்தது தை மாசம், அது தந்தது தந்தது ஒன்னதான்.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? தேன் கூட்டில் உள்ள வேலைக்கார தேனீக்கள் அனைத்தும் எந்த பாலினத்தை சேர்ந்தவை? பெண் தேனீக்களா ஆண் தேனீக்களா?
1: பெண் தேனீக்கள். பெண். பெண்.
0: பெண் தான்ல. ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. இந்த தேன் கூட்டில் பார்த்தீங்கன்னா, தேன் சேகரிக்கிறதுல இருந்து கூட்டை பாதுகாக்கிற வரைக்கும் எல்லா கடுமையான வேலைகளும் இந்த வேலைக்கார தேனீக்கள் அப்படிங்கிறவங்க தான் செய்கிறாங்க. அந்த வேலைக்கார தேனீக்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் தேனீக்கள் தான். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே சொல்லியிருந்தோம் பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள், குட்டி குட்டி பூச்சிகள் பற்றின கேள்விகள் தான் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அந்த வரிசையில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பட்டாம்பூச்சிகள் இருக்குல்ல, அவங்களோட ரெக்கைகள் வந்து உண்மையிலே எந்த நிறத்தில் இருக்கும்? பட்டாம்பூச்சியோட ரெக்கை எந்த நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. பாடல் வந்துகிட்டே இருக்குது தவசி திரைப்படத்துலேருந்து.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கேட்டிருந்தேன், பட்டாம்பூச்சிகளின் ரெக்கைகள் உண்மையில் என்ன நிறத்தில் இருக்கும். நம்ம பார்க்கும்போது நிறைய பட்டாம்பூச்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஆனால் உண்மையிலேயே அந்த ரெக்கை பார்த்திங்கன்னா நிறமற்றவை அப்படின்னு சொன்னாங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. வண்ணத்து பூச்சிகளோட ரெக்கைகள் வந்து உண்மையிலே கைத்தீன் அப்படிங்கிற மெல்லிய வெளிப்படையான ஜவ்வால் ஆனவை தான். அதன் மேலே ஆயிரக்கணக்கான நுண்ணிய செதில்கள், ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கு. அதுதான் அந்த ஒளி வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அந்த பிரதிபலிப்பு வந்து அந்த ஸ்கேல்ஸ் தான் கொடுக்குது, நுண்ணிய செதில்கள் தான் கொடுக்குது. மிச்சப்படி எல்லா பட்டாம்பூச்சியும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அந்த செதில்கள் தான் அந்த பட்டாம்பூச்சிக்கு கலரே கொடுக்குது. அதனால தான் பல நிறத்தில் நம்மளால் பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியுது. இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பட்டாம்பூச்சிகள் தேனிகள் பற்றின கேள்விகள் தான் கேட்டோம். நேயர்களும் கலந்து கொண்டு ரொம்ப அழகாகவே பதில் சொன்னீங்க. அழைத்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலன்னா நாளைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. ஏ.ஆர். ரகுமான் இசையில் திருடா திருடா திரைப்படத்திற்காக அனுபமா பாடின பாடல்.

ஜெகன்மோகன். டிஜிட்டல் பணப்பரிமாற்ற முறையில் யுபிஐ பணப்பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான சுற்றுலாத்தலம் தான் தென்மலை. இந்த தென்மலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட முதல் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சூழல் காக்கும் சுற்றுலா திட்டம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் காடுகளை பாதுகாத்து உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சூழல் காக்கும் சுற்றுலா திட்டம். இது இயற்கையை ரசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உதவுது. இந்தியாவில் சூழல் காக்கும் சுற்றுலா திட்டம் உருவாக்கப்பட்ட போது முதல்ல தொடங்கப்பட்ட எக்கோ டூரிசம் ஸ்பாட் தென்மலை தான். இந்த தென்மலை யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தலவாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குது. கேரள மாநிலத்தில் இருக்கிற தென்மலை தமிழ்நாட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் தான் இருக்குது. செங்கோட்டையிலிருந்து புனலூர் போகிற பாதையில் குற்றாலத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தென்மலை அமைஞ்சிருக்குது. ஒரு காலத்தில் இந்த மலையில் தேனீக்கள் அதிகமாக இருந்ததாகவும் அதனால் இந்த இடத்திற்கு தேன்மலை அப்படின்னு பேர் வந்ததாகவும் நாளடைவில் அது மருவி தென்மலையானதாகவும் சொல்லப்படுது. இந்த தென்மலையோட சிறப்பு அம்சங்களை நம்ம அடுத்தடுத்து நம்ம மனிதர்நாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில வாலியின் வரிகளில் மனோகுரல்ல பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரம் கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

11 மணி 15 நிமிடம் ஆயிட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு தென்மலை, கேரளாவில் இருக்கக்கூடிய தென்மலை பற்றி தான் இன்னைக்கு மனிதனார் நிகழ்ச்சியில் கேட்டுட்டுருக்கிறோம். இந்த தென்மலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈர்ப்புகளில் ஒன்று எது அப்படின்னா தென்மலை டேம் அப்படின்னு சொல்லலாம். கல்லடை ஆற்றோடைய குறுக்கே கட்டப்பட்ட இந்த தென்மலை டேம் வந்து நீர்ப்பாசனத்துக்கு மட்டும் கிடையாது, மின்சார உற்பத்திலையும் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த டேம் மேலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய பசுமையான மலைகளையும் தென்மலையோட இயற்கை காட்சிகளையும் நம்மளால் அழகாக பார்த்து ரசிக்க முடியும். இந்த டேமில் படகு சவாரி வசதியும் இருக்குதான். இந்த அணைக்கு பக்கத்தில் தான் செந்தூரணி வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பல அரிய வகை தாவரங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் வாழ்விடமாக இருக்குது இந்த செந்தூரணி வனவிலங்கு சரணாலயம். யானைகள், சிறுத்தைகள், எண்ணற்ற பறவை இனங்களை நம்ம இங்கே போனால் பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம தென்மலையில் இருக்கக்கூடிய மான் சரணாலயத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

கேரளாவில் இருக்கக்கூடிய தென்மலை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனிதர்நாடு நிகழ்ச்சியில் 11:21 ஆயிட்டுருக்குது. தென்மலையில் இப்போ நான் உங்களை மான்கள் சரணாலயத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். காடுகள்லேருந்து வெளியேறக்கூடிய மான்களுக்கு மறுவாழ்வு அளித்து பாதுகாக்கிறதுக்காகவே இங்கே ஒரு மான்கள் சரணாலயம் அமைச்சிருக்கிறாங்க. இதில் புள்ளி மான், சம்பார் மான். சம்பார் மான்னால் மான் இனத்திலே ஒரு பெரிய சைஸான ஒரு மான். அந்த மான் அப்புறம் குறைக்கக்கூடிய மானுன்னு சொல்லிட்டு விதவிதமான மான்கள் இந்த மான்கள் சரணாலயத்தில் இருக்குது. இன்னொரு சிறப்பான விஷயம் நம்ம தென்மலையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆசியாவின் முதல் வண்ணத்து பூச்சி சஃபாரி பூங்கா இந்த தென்மலையில் தான் இருக்குது. அது என்னப்பா வண்ணத்து பூச்சி சஃபாரி பூங்கா அப்படின்னா, பொதுவாக நம்ம வண்ணத்து பூச்சிலாம் நம்ம ஏதாவது அவங்க சேப்னு வச்சுருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த

இல்லைன்னா வண்ணத்துப்பூச்சி வசிக்கக்கூடிய அந்த வாழ்விடத்துக்குள்ளேயே நம்மளே நடந்து உள்ளே போய் பயணித்து நம்ம அதை கண் குளிர அந்த வண்ணத்துப்பூச்சி கலர் கலராக இருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். இந்த வண்ணத்துப்பூச்சி சஃபாரி பூங்காவில் 100க்கும் மேற்பட்ட வகையான வண்ணத்துப்பூச்சிகள் இருக்குதான். ஏராளமான வண்ணத்துப்பூச்சிகள் வளர்கிறதுக்காகவே இதுக்கு ஏற்ற மாதிரியான தாவரங்கள் இந்த பூங்காவில் அவங்க வளர்த்துட்ருக்குறாங்களாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை பாட்டு தான் வந்துட்டே இருக்குது. மீரா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஷ்லி குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

இந்தியாவிலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதல் எக்கோ டூரிசம் ஸ்பாட் ஆன தென்மலை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கீங்க மனிதர்நாடு நிகழ்ச்சியில. இந்த தென்மலையில நட்சத்திர வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இதுல 27 நட்சத்திரங்களுக்கு ஏத்த மாதிரி 27 மரங்கள் வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம சாகச பிரியர்களுக்காகவே இங்க அட்வென்ச்சர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது சாகசங்கள்லாம் செய்ய பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஏத்த இடம்னு சொல்லலாம். கரடுமுரடான மலைப்பாதையில சைக்கிள் ஓட்டுறது, ஆத்துல கயிறு கட்டி நடக்கிறது, தொங்கு பாலத்துல நடந்துட்டு போறது, மலையேறுறது, இயற்கை வழித்தடத்துல ரொம்ப தூரம் நம்ம நடைப்பயணம் மேற்கொள்ளுதல்னு கிட்டத்தட்ட 25 விதமான சாகச விளையாட்டுகள் எல்லாமே இங்க இருக்குதான் அந்த அட்வென்ச்சர் பார்க்ல. சரி, இந்த அட்வென்ச்சர் பார்க் போகும்போது குழந்தைங்களை என்னப்பா பண்ணுறது, கூடவா கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். குழந்தைகளுக்காகவே இங்கே பிரத்யேகமாக இந்த பகுதியில் சிறுவர் பூங்கா ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதில் பல்வேறு வகையான அந்த சவாரிகள் அவங்க சுற்றுறதுக்காகட்டும், அந்த ஊஞ்சல், இந்த மாதிரி நிறைய விதவிதமான விளையாட்டுகள் எல்லாமே குழந்தைகளை மகிழ்விட்டு விதமாக இந்த சிறுவர் பூங்காவில் இருக்குது. தென்மலைக்கு போனோம்னா போரே அடிக்காது, ஏன்னா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக. இப்போ உங்களுக்கு இயற்கை பிடிக்குமா, டேம் இருக்குது. அனிமல்ஸ் பிடிக்குமா, வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, மான் பூங்கா இருக்குது, வண்ணத்து பூச்சி பூங்கா இருக்குது. சாகசம் செய்ய பிடிக்குமா, அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. குழந்தைகளுக்கு சிறுவர் பூங்கா இருக்குதுன்னு இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த தென்மலையில் இருக்குது. இன்னும் தென்மலையோட சிறப்பம்சங்களை தெரிஞ்சுக்க முடியும் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். பூவே பூச்சிடுவா திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

11:36 கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு. தென்மலையோட சிறப்பம்சங்கள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு தென்மலையில மயூரம் அப்படின்னு ஒரு திறந்த வெளி அரங்கு இருக்கு. இதுல தேனூலும் தென்மலை அப்படிங்கிற பேர்ல 20 நிமிஷத்துக்கு லைட் அண்ட் சவுண்ட் ஷோ, அதாவது ஒளி ஒலி நிகழ்ச்சி நடத்தப்படுது. இந்த நிகழ்ச்சியில இந்த தென்மலை பகுதியோட வரலாறு பத்தியும் சூழல் சுற்றுலாவுடைய முக்கியத்துவம் பத்தியும் பூமியை பாதுகாப்பத்துடைய அவசியம் பத்தியும் விரிவா சொல்றாங்க. சனி ஞாயிறு உட்பட எல்லா பொது விடுமுறை நாட்கள்லையும் இங்க மலையாளத்திலையும், செவ்வாய் வியாழக்கிழமைகள்ல ஆங்கிலத்திலையும், புதன் வெள்ளிக்கிழமைகள்ல தமிழ்லையும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது. திங்கட்கிழமை விடுமுறை, அதனால மற்ற நாட்கள்ல நம்ம தினமும் மாலை 7 மணியிலிருந்து 7:20 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி லைட் அண்ட் சவுண்ட் ஷோ நடக்குது. தென்மலை பத்தி நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியில போனோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய தென்மலை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் கேட்டு ரசித்தோம். நம்ம அடுத்ததாக உள்ளூர் தகவல்கள் தான் கேட்க இருக்கிறோம். அதை கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா குரலில் பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 11:42 போகுது. கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு. உள்ளூர் தகவல்கள் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதை சொல்றதுக்காக சிந்துவும் தயாரா இருக்கிறாங்க.
1: தயாரா வந்திருக்கேன். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு. சரி, முதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டணம் இல்லா பயிற்சி வகுப்புகள் வந்து துவங்கப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2A முதல் நிலை தேர்வுக்கு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வந்து 24/8/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு காலை 10:30 தொடங்கியிருக்கு.

0: எங்கன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியில் தொடங்கியிருக்கு. தூத்துக்குடியில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த கட்டண விழா பயிற்சி வகுப்புகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 9/9/2026 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த டிஎன்பிசி குரூப் 2 அப்புறம் 2A நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 821 காலி பணியிடங்களுக்கு இதை வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதில் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, இல்லைனா வந்து எந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கணும், அதே மாதிரி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்த வருட வினாத்தாள்கள் இது எல்லாமே ஒரு இணையதள முகவரியில் இருக்குது, அங்கே நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதள முகவரி என்ன அப்படின்னா www.tamilnadu career service.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் இந்த வந்து அலுவலக நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்ற அனைத்து புத்தகங்களும், அதாவது இந்த தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்கள், அதே மாதிரி முந்தைய வருட வினாத்தாள்கள் இது எல்லாமே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கூகுள் படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெளிவு பெறத்துக்கு தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. 200-3251 இணைப்பெண்ணாக 0461. மறுபடியும் சொல்கிறேன், 200-3251 இணைப்பெண்ணாக 0461.
1: அடுத்த தகவல் என்னென்னா, நம்ம நெல்லையில் 31ஆம் தேதி சமையல் கேஸ் நுகர்வோர் குறைத்தீர்க்கூட்டம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. 31ஆம் தேதி சாயங்காலம் 4:30 நடக்கிறதுக்கு தான். நம்ம நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமையல் கேஸ் நுகர்வோர்களுக்கு வந்து இந்த சிலிண்டர் பதிவுசில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சு, இல்லை தடங்கள் இருந்துச்சு, இல்லை சிலிண்டர் வழங்குறதுல காலதாமதம் இருக்குது அப்படின்னு ஏதாவது நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது நுகர்வோர்கள், அவங்களுடைய குறைகளை பதிவு செஞ்சு அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இந்த குறைத்தீர் கூட்டம் வந்து நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அந்த சிலிண்டர் முகவர்கள் வருவாங்க, எரிவாயு மாவட்ட எரிவாயு ஒருங்கிணைப்பாளர்கள், எரிவாயு நுகர்வோர்கள் எல்லாமே இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோடு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஸ்ரீனிவாஸ், கே ஹரிணி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 11:50 கேட்டுட்டு இருக்கிறோம். மணித்திருநாடு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அடுத்த தகவல் என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் வேலைவாய்ப்பு முகாம் தூத்துக்குடியில் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற 29 சனிக்கிழமை தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. இந்த வேலைவாய்ப்பு முகாம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தரும் வகையில் வந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. எந்த இடத்துல வச்சுன்னா, தூத்துக்குடி வஉசி கலைக்கல்லூரியில 29 காலை 9 நடைபெற இருக்கு. இதை பற்றி கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, மின் அஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. deo.tut.jobfair@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேட்டு தெளிவு பெறலாம். இல்லைனா தொலைபேசி எண்ணும் இருக்குது, 2340-1591, இணைப்பெண்ணாக 0461. 2340-1591, இணைப்பெண்ணாக 0461. இதில் தொடர்பு கொண்டு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிற தனியார் வேலைவாய்ப்பு முகாம் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டு தெளிவு பெறலாம். 29 காலை 9 நடைபெற இருக்கு.
0: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, 2027 ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஹஜ் பயணிகளுக்காக அவங்களுக்கு சேவையாற்றுறதுக்கு மாநில ஹஜ் ஆய்வாளர்களை தற்காலிகமாக சவுதி அரேபியா அனுப்புறதுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு தற்காலிக பணிக்காலம், அதுவும் 3/4/2027 25/6/2027 வரை, சுமார் 2 காலத்துக்கான ஒரு தற்காலிக பணி தான். இதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியானவங்க அப்படின்னா, மத்திய மாநில அரசு ஊழியர்கள் விண்ணப்பிக்கலாம், துணை ராணுவ படைகளில் பணியாற்றக்கூடிய தகுதி வாய்ந்த அலுவலர்கள், தன்னாட்சி அமைப்புகள், மத்திய மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய பொது நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய நிரந்தர பணியாளர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில ஹஜ் ஆய்வாளர்கள் சவுதி அரேபியாவில் பணிபுரியக்கூடிய அந்த காலம் வந்து பணிக்காலமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும், அதுக்குண்டான தகுதி நியமன முறை இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மும்பை இந்திய ஹஜ் குழுவுடைய இணைய முகவரியான www.hajcomitee.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.

இந்த தற்காலிக போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் என்னென்னா 27/8/2026 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. நிலாவேவா திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், வைரமுத்து வரிகளில் விஜய், அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க.

0: மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான தகவல் என்ன சிந்து?
1: நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில பரவலாக மழை பெஞ்சிட்டு இருக்கிற காரணத்தினால குற்றாலம் மெயின் அருவிகளில் நீர்வரத்து அதிகமாக வருது. அதனால சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது.
0: இந்த களக்காடு தலையணைக்கும் செல்ல தடைன்னு சொல்லியிருந்தாங்களே, அது
1: அங்கே என்ன தடை அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே நீர்வரத்து கம்மியாக இருக்கு, அதனால அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்லணையில். ஆனால் குற்றாலத்தில் நீர் அதிகமாக இருக்கு, அதனால செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே, இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இவ்வளோ நேரம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் தொழில் சிந்து சாரா.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார் என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நீர்முள்ளியின் மருத்துவ பயன்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி. ஐந்து 2:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1978 வெளியான படங்களில் இருந்து தகவல்கள் மற்றும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் புறநானூறு குறிப்பிடும் சங்ககால தொழில்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நேர்களை இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.

0: நேரம் சரியா 12:11 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு இப்போ திவ்யா சொல்லுவாங்க, சொல்லுங்க.
1: என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் பார்த்து வியந்த பெண்மணி யார் அப்படிங்கறது பத்தி தான்.
0: உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து வியந்த பெண், ஐயோ அப்படின்னு. இப்ப நான் திவ்யா பார்த்துதான் வியந்து கொண்டிருக்கிறேன். காலையில இருந்து வந்தாங்க, இப்ப வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யாவை பார்த்துதான் நான் வியந்திருக்கேன்.
1: நான் அடுத்து சுபக்கலா பார்த்து வியக்க போறேன், ஏன்னா அவங்க 6 மணி வரைக்கும் இருந்து ப்ரோக்ராம் பண்ண போறாங்க.
0: அந்த மாதிரி அவங்க லைஃப்பில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வியந்திருக்கலாம். இல்லை, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி மேலே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட்டாக யாராவது இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரே நிலைமையில் அவங்க கூடவே பயணித்தவங்களாக இருக்கலாம். இப்படி யாராக வேணால் இருக்கலாம்.
1: இல்லை, அவங்களுடைய நடை உடை பாவனை
0: எதையாவது பார்த்து வியந்திருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வியந்த ஒரு பெண் யார் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி ஸ்நேகிதிகள் பேச இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா 0462251133 அப்படிங்கிற எண்களில் நீங்கள் இன்றைக்கி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் நேயர், வணக்கம். ஐயா பார்த்துட்டு இருக்காங்க, சரி பண்ணிடுவாங்க. இது மகளிருக்கான நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுறேன்.
1: என்ன ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டீங்க?
2: இல்ல மேடம், அதாவது என்னது, எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை மாங்க. இன்னைக்கு காலையில தான் ஒரு அக்காவை பார்த்து, அக்கா நீங்க கிரேட்டுன்னு நீங்க இன்னைக்கு அதே தலைப்பை கொடுத்துட்டீங்க.

0: எதுக்காக கிரேட்
1: அந்த அக்காவுக்கு
0: சொன்னீங்க?
1: வந்து எழுபத் ஆ
0: எதுக்காக கிரேட் சொன்னீங்க?
1: அத இல்ல அந்த அக்காவுக்கு வந்து 75 வயசுக்கு மேல ஆயிட்டு, நேத்து வந்து பர்த்டே கொண்டாடி இருக்காங்க. அதுல வந்து ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாங்க, ஒரு 5 சகோதரிகள் எல்லாமே அபவ் 70 ஒன்னா இருந்து போட்டோ எடுத்திருக்கா. அவங்க யாரு உங்களுக்கு எப்படி சொந்தமா என்னன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க ஸ்கூல் படிக்கும் போது படித்த ஃப்ரெண்ட்ஸ், நாங்களே
0: சூப்பர்
1: வந்துடும்.
0: சூப்பர். ஏ அப்பா,
1: அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து எங்க அவங்க சார் இறந்த பிற்பாடு ரொம்ப போர் அடிச்சது. அப்போ ஒரு எங்க சொந்தக்கார பொண்ணு அவங்க கூட படிச்சிருக்கா, அவளை ஒரு விசேஷத்துல சந்திச்சப்ப அவட்ட நம்பரை வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் முயற்சி எடுப்பமேனு எடுத்து 7 பேரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு, இப்ப வரைக்கும் 6 வருஷத்துக்கு மேல ஆகுது, இப்ப வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்ல இருக்காங்களாம். அதாவது 2 நாளைக்கு ஒருக்கா பேசிடுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் அவங்க 5 பேர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, திங்கட்கிழமை விநாயகர் பாடல், செவ்வாய்க்கிழமை முருகர் பாடல், புதன்கிழமை பெருமாளுக்கு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்குன்னு அவங்க லிஸ்ட் போட்டு 1 மணி நேரம் நாங்க அதை எல்லாருமா சேர்ந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி கொடுத்தோம் நாங்க.
0: சரி சரி,
1: ரொம்ப கிரேட். இது எதுக்கா நீங்க இவ்வளவு அமைதியா சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க இப்ப சொன்னீங்க உண்மையிலே, அந்த அக்கா பேரு கமலா.
0: பாத்தீங்களா, அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்ப 70 வயசுக்கு மேல எப்படியோ கண்டுபிடிச்சு தேடி எடுத்துட்டாங்க. இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம், நான் பாளையம்ல இருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, கோமதி. நம்ம நச்சுவாயம் பேசிட்டு போனாங்க, அடுத்து கோமதி வந்துட்டீங்க, சொல்லுங்க
2: மேடம். அதாவது எங்களுக்கு ஸ்டேஷன் எடுக்கவே மாட்டேங்குது.
0: யாருக்கும் எடுக்கல, அது கொஞ்சம் யாருக்கும் எடுக்கல, அது சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்க.
2: அப்படியா? சரி சரி சரி. அதான் நாங்க 2 நாளா கேட்கல, இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கீங்களோ.
0: ஆமா, நீங்கள் பார்த்து வியந்த, உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார்?
2: பெண்ணா?
0: ஆமா,
2: பார்த்து வியந்த பெண்ணுன்னு கேட்டீங்களா?
0: ஆமா, அதேதான். யார பார்த்து வியந்தீங்க? உங்க மாமியாரையா?
2: அத சொல்லலான்னு பார்த்தேன் இருந்தேன் மேடம். உண்மையிலே அவங்கதான்
3: மாமியார் தானே?
0: மாமியார் தானே? போங்க
2: மேடம். கொஞ்சம் பயம்னா அவங்கதான், வேற யாருக்கும் நம்ம பயப்பட மாட்டோம்ல.
0: சரி, நீங்க வியந்தது யாருன்னா மாமியாரை பார்த்துதான் வியந்திருக்கீங்க அப்போ?
2: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: எந்த விஷயத்துல?
2: எல்லா விஷயத்திலயுமே. வெளியில போறதுல இருந்து ஒரு வார்த்தை சொன்னாதான் வெளியே விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயம்தான்.
0: சரி சரி, பயந்தே வியந்திருக்கீங்க. மாமியார பார்த்தா வியந்திருப்பீங்க. அவங்க யார சொல்லணும்னு, ஆமா மாமியாருன்ட்டு லைனை புடிச்சு வந்ததுக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க மாமியாரு அப்படின்னு. சரி, நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 12:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து பேசக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவராசன் தேவிஸ்ரீ பேசுறேன்.
0: அப்பாவுடைய
1: மாமை

0: அப்பாவோட மாமியாரா?
1: மாமி மாமி
0: புரியலையே எங்களுக்கு.
1: எங்க அப்பா அவருடைய அம்மா இருப்பாங்கல்ல,
0: ஆமா பாட்டி,
1: அவங்களுக்கு அம்மா.
0: ஓ சரி சரி சரி, அப்ப பூட்டி.
1: நாங்க அவங்கள வந்து அச்சாமைன்னு சொல்லுவோம்.
0: ஓ சரி.
1: அவங்க பேர் வந்து அமிர்தம்மாள். அவங்க வந்து அச்சாமை. நான் வந்து அவங்க இறக்கும் போது எனக்கு 2 வயசுதான், 7 வயசுதான். ஆனா அவங்க செஞ்ச செயல்கள்லாம் கேட்டு கேட்டு கேட்டு இப்ப வரை என் பிள்ளைகளுக்கு அவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவேன். எப்படின்னா அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க 2 பசங்க. ஆனா விதி எப்படி விளையாடுச்சுன்னா, அவங்களுக்கு 4 மருமகனும் சீக்கிரம் இறந்துட்டாங்க, 2 மகனும் சீக்கிரம் இறந்துட்டாங்க. அவங்க அதுலயுமே அவங்க 6 பேருக்கும் அவ்வளோ ஒரு தாதியா, ஒரு அம்மாவா இருந்து எல்லா பேரும் பெத்திகளையும் பார்த்து அவங்க அப்படி இருந்தாங்கப்ப, ஐயோ நமக்கு எல்லாமே போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க இது நடத்தல. எங்க அயம் அதாவது எங்க அப்பாவுடைய அம்மா இருப்பாங்கல்ல, எங்க அயப்பாவும் 36 வயசுல இறந்துட்டாரு. எங்க அயமிக்கு 6 பிள்ளைங்க. அவங்களே மனசு தளர்விடாம எல்லாத்தையும் வளர்த்து இப்ப எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்காங்க. இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க பேர்ல ஒரு கெட் டுகெதர் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்போ வந்து அந்த காலத்துல அவங்க வீட்டுக்கார இல்லாம இல்லாமனாலும் அந்த கவலை இல்லாம அவங்க எப்படி எல்லா பிள்ளைங்களையும் வளர்த்தாங்க. ஐயோ மருமை இறந்து போயிட்டான், மகன் இறந்து போயிட்டான், நம்ம எப்படி இருக்கோங்க இல்லாம. ஒரு
0: மகளையும் பாத்துருக்காங்க, மருமகளையும் பாத்துருக்காங்க இல்லையா.
1: ஆமா, ஒரு வீட்டுக்காரோட எப்படி வளர்த்தாங்க அதுதான் இன்னும் பாத்து என் பிள்ளைங்க அவங்கள தான் சொல்லுவேன், பாரு அவங்க அவங்க இல்லாட்டினாலும் பாரு அவங்க எவ்வளவு தூரம் வளர்ந்து ஒரு ஆழ விருட்சமா நம்ம இருந்திருக்காங்க பாரு. எங்க அயமையும் நான் சொல்லுவேன், அவங்களும் ஒரு பெரிய பிரேவ் உமன் தான் எங்க அயமையும். அவங்களெல்லாம் பார்த்து பார்த்துதான் பிள்ளைங்க சோர்ந்து போகும்போது அவங்க எல்லாம் அந்த காலத்திலயே
0: இவ்வளவு தைரியமா இருந்திருக்கிறாங்க.
1: எவ்வளவு பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, இப்பதான் கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சு நடக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல எவ்வளவு சொல்லுவாங்க,
0: கண்டிப்பா
1: எல்லாத்தையும் மீறி அவங்க வழி நடத்துனாங்களா. நீங்க சொன்ன உடனே அவங்கதான் நாவம் வந்தாங்க.
0: சூப்பர்மா, எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம். உங்களை பேசுன ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வாங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்து வியந்த பெண்மணினா நீங்க யாரை சொல்வீங்க?
2: அது முதல்ல எங்க மாமியார சொல்லுவேன், ரெண்டாவது இன்னொரு பொண்ணு எங்க ஊர்ல இருக்கிற பொண்ணு.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: எங்க மாமியார் பட்ட துன்பம் எல்லாம் கணக்கில் அடங்காதது. ஒண்ணுன்னா சொல்லுவா பாருங்க, எனக்கே பிரமிப்பா இருக்கும். ஏன்னா எங்க மாமனார் வந்து ரொம்ப கோபக்கார மனுஷரு. அவரையும் வச்சுக்கிட்டு
0: சமாளிச்சு வந்திருக்காரு.
2: அவங்க மாமியாவும் கோபக்கார அம்மாவா, சாப்பாடு இங்க தட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்களே 10 வீட்டுக்கு தள்ளி ஓடி போயிருமா, போய் போய் உட்காந்துக்கிறமா உன் மாமியா வந்து கூட்டிட்டு வர போட்டோம் அப்படின்னா. 9 பிள்ளைங்க அவங்களுக்கு, 7 பசங்க ஒரு 2 பொண்ணு எங்க மாமியாருக்கு. அந்த தட்டு 9 தட்டையும் வரிசா எடுத்து வச்சுட்டு 10வது தட்டை மாமியாருக்கு எடுத்து வச்சுட்டு ஓடுவாங்களாம் 10 வீடு தள்ளி அவங்க மாமியாவை கூட்டிட்டு வர்றதுக்கு. அப்பவும் அவங்க வீஞ்சிக்கிருவாங்களாம், நான் வரல போ பிள்ளைகளுக்கு போடு அப்படின்னு பாலாம். இல்லத்த நீங்க வந்து சாப்பிட்டாத்தே பிள்ளைகளாம் சாப்பிடுங்க உட்காந்துருக்கு அம்பட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ எவ்வளவு பொறுமை, எவ்வளவு சைப்பு தன்மை, எவ்வளவு அன்பு இருக்கு பத்திருக்கு பத்தியெல்லாம்.
0: நம்மளோட
2: பிள்ளைகளையும் மாசு மறுபு இல்லாம வளர்த்து கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் ஆளாக்கி 50 பேருக்கு திருமணம் முடிச்சு இன்னைக்கு ராணி மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க எங்க வீட்டுல உட்காந்துருக்காங்க. 80 வயசு ஆகுது அவங்களுக்கு.
0: சரிமா,
2: அவங்க உண்மையிலேயே ராஜா மாதாவா தான் பாக்குறேன் அவங்கள.
0: ராஜா மாதா.
2: ஆமா ஆமா, எங்க மாமியார் ஒரு ராஜா மாதா. எங்க மாமனாரையும் சமாளிச்சு மாமியாரையும் சமாளிச்சு இம்புட்டு பிள்ளைகளையும் நல்லபடியா வளர்த்துருக்காங்க பாத்தீங்களா. ஒரு தீய பழக்கங்கள்லாம் எதுவும் இல்லாம
0: உங்களையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன
2: சமாளிக்கிறேன், அது ரொம்ப முக்கியம், மெயின் பாயிண்ட். எங்களையும் சமாளிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பக்கத்துல இருக்கு, பூ கட்டுது. 2 காலுமே பிறவியிலேயே கால் இல்ல, 2 காலுமே போதே சுத்தமா இல்ல. அப்படியே அந்த பின்னாடி உள்ள இதை வச்சுதான் தாங்கி தாங்கி அப்படியே தவந்து தவந்து சோறாக்குவாங்க, குழம்பு வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. பிள்ளைங்க தங்கச்சி 2 தங்கச்சியில கட்டி கொடுத்தாங்க. பூ கட்டியே தன்னோட காசுகளை சேமிச்சு சேமிச்சு வச்சு எல்லா பிள்ளைகளையும் பார்த்து பிள்ளைகளையும் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க வேலைக்கு போற தங்கச்சி எல்லாம். அந்த குழந்தைகளுக்குமே தேவையானதுகளை கொடுத்துக்கிட்டு அந்த பெண்மணியை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சிறப்பான பொண்ணா இருக்கும். அதுக்கு இப்ப 40 வயசு இருக்கும், ஆனாலும் அவங்க காலத்தொட்டு கும்பிடணும்.

0: தோணுங்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வரல எங்க அம்மா.
1: நன்றிமா, அழகா எங்களோட பகிர்ந்துட்டீங்க.
0: நன்றி அம்மா.
2: திவ்யா, உண்மையிலே பெண்கள் வியந்து பார்க்க வேண்டிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்ல
1: அப்படின்னு
2: சொல்லிட்டு இவங்க அவங்க மாமியாரையும் சொன்னாங்க, அவங்க அருகில இருக்கக்கூடிய
1: அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணையும்
2: சொன்னாங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 12:33 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார் என்ற தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து யார் பேசுறான்னு கேட்டுலாம்.
1: வணக்கம் வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நல்லா
0: இருக்கோம், சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார்?
2: உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்த்து வியந்த பெண் யாருன்னு கேக்குறீங்களோ? நான் பார்த்து வியந்த பெண் யாருன்னு கேட்டா அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள். ஹலோ,
1: சொல்லுங்க.
2: அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் தான். அவர்கள் வந்து சின்ன வயசுலயே வந்து நாட்டுக்காக பாடுபட்டு
1: அவங்களுடைய ஆளுமை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றீங்க?
2: அவர்களுடைய ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுடைய அரசாட்சி வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாதது. நாங்க எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது அவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, 20-point ப்ரோக்ல 20 அம்ச திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்ல திட்டம் தான். எந்த நாடா இருந்தாலும் தைரியமா போய் அவங்க வந்து அந்த அதாவது எந்த இடமா இருந்தாலும் முன்னாடி காலத்துல அமிர்தசரத்துல அந்த ஒரு கோயில்ல வந்து அது யாருமே உள்ள போகாது. ஆனா அவங்க தைரியமா உள்ள போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்து அங்க வந்து ஷூட்டிங் எல்லாம் ஆர்டர் கொடுத்து, அதாவது ரொம்ப தைரியமான பெண், இரும்பு மனுஷன் சொல்லுவாங்கல்ல அவங்கள, அதனால அவங்களுடைய தைரியம் எல்லாத்துக்கும் வரணும். பெண்கள் எல்லாத்துக்குமே இருக்கணும், எதை என்ன எதை கண்ணுமே அஞ்ச கூடாது, நேர்மையோடு இருக்கணும். கோழைத்தனமாவே பெண்கள் இருக்க கூடாது. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். அந்த இந்திரா காந்தி அந்த காலத்துல அவ்வளவு இதுன்னு அவங்க உயிரே தியாகம் பண்ணவங்க தானே நாட்டுக்காக.
1: கண்டிப்பா, நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போறாங்க தோழி. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க?
1: பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது.
0: வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நாங்க பெருமாள்பரத்துல இருந்து அம்மினி சீதாரப்பன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க. அம்மினி
3: சீதாரப்பன்.
0: இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க?
3: நான் நிறைய தடவை பேசியிருக்கேன்.
0: சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
3: என்ன வியக்க வைத்த பெண்மணின்னு கேக்குறீங்க?
0: நீங்க பார்த்து வியந்த பெண்மணி.
3: நான் பார்த்து வியந்த பெண்மணினா என்னுடைய காலேஜ் பிரின்சிபல் பாகிரதி, குற்றாலம் காலேஜ் காலேஜ்ல பிரின்சிபலா இருந்தாங்க. அவங்க 35 வருஷத்துக்கு மேல இருந்தாங்க. காலேஜ் உருவாக்குறதுக்கு அவ்வளவு இது, ஒரு சிங்கிள் லேடியா இருந்தாலும் அவ்வளவு பேரும் அணைச்சு கொண்டு போய் அந்த ஒரு எல்லாரும் குக்கிராமம். ஆனா எல்லாருடைய கல்வி வந்து தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துல கல்வி முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு காரணம் அவங்க
0: தான்.
3: அவங்களதான் பார்த்து நான் ரொம்ப வியப்படைவேன்.
0: நன்றிமா.
3: தனியா தான் இருந்தாங்க, ஆனா ரொம்ப போல்ட் லேடி, ரொம்ப நல்லா எல்லாரையும் இது பண்ணுவாங்க.
0: நன்றிமா, நன்றி.
3: சரி
1: சுபக்கலா. அதாவது நான் அந்த டாபிக் கொடுக்கும்போது, நீங்கள் கொடுக்கும்போது நான் வந்து யோசிப்பேன். இப்போ பார்த்து வியந்த பெண்மணி நிறைய தோழிகள் வந்து அவங்களுடைய அம்மாவையோ இல்லை பாட்டியவோ சகோதரியோ தான் சொல்லுவாங்க அப்படின்னு வேற நான் உங்ககிட்ட வேற சொன்னேன், பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா விதவிதமான பெண்மணிகள் அவங்க சொல்லும்போது, அவங்க வாழ்க்கையில் இத்தனை பேரை சந்திச்சிருப்போம், இத்தனையோ பேரை சந்திச்சிருப்போம், அவங்கள ஆச்சரியப்படுத்தின, அவங்களையே வீக்கு வச்ச அந்த பெண்மணிகள்லாம் நம்ம தோழிகள் சொல்லும்போது அடடா அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா?
0: கண்டிப்பாக. அதாவது அவ்வளோ சீக்கிரமாக பெண்கள் வந்து இன்னொரு பெண்ணை புகழ்ந்து பேசுகிறதோ இன்னொரு பெண்ணை வந்து சொல்கிறதோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து வியந்த பெண் யார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக, அது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து பதிவு பண்ணுறது இன்றைக்கி அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கிறாங்க.
1: நிகழ்ச்சி தொடர்ந்து பாடல், இதுவும் மோகன் பாடல் தானா?
0: கண்டிப்பாக.

0: 12:42 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்து வியந்த பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் லலிதா பேசுறேம்மா.
1: தாளையூத்து லலிதா?
2: உங்க
0: வாழ்க்கையில நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார்?
1: நீங்களே தானா? உங்களுக்கு
2: எனக்கு புரிய மாட்டேங்க.
0: என்ன?
2: ரேடியோ கேக்குறேம்மா.
0: இப்ப நாங்க தலைப்பு சொல்றோம்ல, உங்க வாழ்க்கையில நீங்க

0: பார்த்து வியந்த ஒரு பெண் யாரு? யம்மா நான்
1: தான்.
0: நீங்க தான், அதாவது சுபக்கலா தான் நீங்க பார்த்து வியந்த பெண்மணியா? சொல்லுங்க.
1: அந்த அண்ணா தீன்னு சொல்லி பேசுவாங்கல்ல,
0: ஆமா,
1: அதுல முத முத அவங்க குரல் அதுதான் கேட்டேன்.
0: சூப்பர் வா.
1: அவங்க அங்க பேசுங்க.
0: தலைப்பு வந்து கொடுத்த உடனே யார சொல்லன்னு தெரியல, திடீர்னு லைனை பிடிச்சி வந்ததுனால தலைப்பை கேட்டவொடனே என் பேரை சொல்லி விட்டுட்டீங்க.
2: ஆனாலும் உங்களை பத்தி உங்களுக்கு அந்த வியந்த விஷயத்த சொல்லியிருக்காங்களா இல்லையா? நெல்லை தமிழ்ல நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கும், முத முதல்ல உங்க வாய்ஸை கேட்டது எனக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லியிருக்காங்க.
0: ம், ஏதோ தெருல போற பொம்பளை கூட்டு வந்து பேச வச்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க.
1: ஏதோ ஒரு கிராமத்து குக்கிராமத்துல உள்ள பொம்பளை ஒட்டி கூட்டு பேச வச்சிருக்காங்க நினைச்சேன். அவ்வளவு அழகா இருந்தது உங்க குரல்.
0: நன்றிமா, நன்றி.
1: மனசு
2: கஷ்டப்படக்கூடாதாமா லலிதாமா. கடைசியில எனக்கும் ஒரு ஐஸ் வேற வச்சுட்டு போயிட்டாங்க.
0: அவங்க தலைப்பு என்னன்னு தெரியல, ரேடியா கேட்க மாட்டேங்கன்னு கேட்க தான் வந்திருக்காங்க.
2: அந்த தருணத்தில் டக்குன்னு தோன்ற பெண்மணி நீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல.
0: அதான் தலைப்பு சொன்னோன்னு டபாரன் நம்ம மேலே தூக்கி பழைய போட்டு போயாச்சு.
2: சரி, அடுத்த தோழி வந்துட்டாங்களா, பேசிடலாமா?
0: நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. யாரிங்கிருந்து பேசுகிறீங்க?
0: இந்த மௌனராகத்துலேருந்து பாட்டு போட்டதுக்குள்ள மௌனராகமாக ஆயிட்டீங்களே. எப்படி
2: நம்ம பேசுறது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கேட்குதா?
0: கேட்கல, கேட்குது, லைனில் இருக்கிறாங்க ஆனால் பேசலை. சரி, இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம்.

0: 12:50 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார் அப்படிங்கிற தலைப்பை தான் கொடுத்துருக்குறோம். திவ்யா நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து வியந்த பெண் யார்?
1: பெண் அப்படிங்கிறத விட பெண்மணிகள்னு சொல்லலாம். எனக்கு வந்து நம்மளுடைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய தோழிகள் தான் எனக்கு வந்து நான் பார்த்து வியர்ந்த பெண்மணிகள். நம்ம சாதாரணமாக குடும்பத் தலைவிகள் நம்ம நினச்சிருந்தோம், ஆனால் அவங்ககிட்ட இருந்து அவங்க அந்த ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கும்போது அவங்க பேச பேச அந்த அனுபவ ரீதியான கருத்துக்கள் கேட்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன், அடடா எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து நம்மளுடைய தோழிகள் தான் நான் பார்த்து வியர்ந்த பெண்மணிகள்.
0: ஓஹோ, ஒருத்தங்க வந்து நான் சொல்லிட்டு போனதுனால நீங்கள் ஸ்நேகிதிகள்னு சொல்லிட்டீங்க.
1: ரெண்டா ரெண்டா நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம் தான்,
0: எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே வந்து வியக்கிற அளவுக்கு ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே நமக்கு அவங்கள பார்த்த உடனே பேசணும்னு தோணும், அவங்கள பார்த்து வியப்போம், அவங்கக்கிட்டே அந்த விஷயத்தை சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு பொதுவாகவே தன்னோட அம்மாக்கிட்ட இருந்தால் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அம்மாவை பார்த்து வியந்தவங்களும் இருப்பாங்க. ஆனால் அதையே அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படிமா இப்படி நீ அப்படின்னு என்னைக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அம்மாவை பார்த்து வியந்த பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் கூட உங்கள் சகோதரியை சொல்லுவீங்கன்னு நினச்சா சொல்லலையே.
1: சகோதரிய பார்த்து வியக்கிற அளவுக்கு
0: ஒன்றும் செய்யலை.
1: நீங்க பார்த்து வியந்த பெண்மணின்னா நீங்க யாரை சொல்லுங்க?
0: நான் வந்து எங்க அப்பாவோட தங்கை
1: சொல்ல வேண்டாம்.
0: அதான் எங்க அப்பாவோட தங்கைகள் ரெண்டு பேரும், அத்தை எனக்கு அத்தை ரெண்டு பேருக்குமே வந்து கால் நடக்க முடியாது. அவங்க வந்து பீடி சுத்தியே வந்து அவங்க வந்து அவங்களோட இறுதி சடங்குக்கான செலவை யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவும், அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களோட சாப்பாடு எல்லா செலவுக்காகவும் கால் நடக்க முடியலனா கூட பீடி சுத்தி அவங்களே சேர்த்து வச்சிருந்த காசுல தான் வாழ்ந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமும் அந்த இறுதி சடங்குக்கான இதையும் அவங்க பண்ணி வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து நான் ரொம்பவே வியந்திருக்கேன்.
1: யாரையும் சார்ந்து இருக்காம ஒரு
0: சார்ந்து இருக்க கூடாது. அவங்களுக்கு மூணு அண்ணங்க, ரெண்டு மூணு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் கூட தன்னோட சொந்த உழைப்புல தான் சாப்பிடணும், சொந்த உழைப்புல உள்ள பணத்தை தான் நம்மளோட இறுதி சடங்குக்கு செலவு பண்ணணுங்கிறதுக்காக சேர்த்து வச்சுட்டு வந்து அவங்களோட வாழ்நாள் நிறைவில் வந்து இது பண்ணாங்க. ஸோ அவங்கள பார்த்து நான் ரொம்பவே வியந்திருக்கேன். கால் நடக்க முடியல, கையும் வந்து சரியாக செயல்படாது, ஆனாலும் பீடி சுத்துறதுல அவ்வளோ இதாக இருப்பாங்க.
1: இவ்வளோ பெண்மணிகள் நம்மளை சுற்றி நம்மளே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்காங்க இல்லையா?
0: ம், கண்டிப்பாக நம்ம பார்த்து வியந்த, நான் உண்மையிலே பார்த்து வியந்த பெண்கள் அப்படின்னா என்னோடய ரெண்டு அத்தையை தான் நான் சொல்லுவேன். அவங்கள பார்த்து நான் வியந்திருக்கேன்.
1: நிறைய தோழிகள் வந்து சொல்லும்போது நீங்க சொன்னதுனால மாமியார்னு சொல்லியிருக்கலாம், ஆனா நிறைய பேர் உண்மையிலே மாமியாரும் இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க.
0: ஆமா, பயத்தை பார்த்து வியந்தன்னு கேட்டா பார்த்து பயந்ததை சொல்ல, வியந்ததுக்கும் பயந்ததுக்கும் வித்தியாசம் தெரியலையே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க கிட்ட பயமா தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு வியப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சியில ஒரு நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க,
1: பேசலாம்.
0: யார் இது லைன் போட்டு பேசாமல் இருக்கிறீங்களே?
1: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: வந்தவங்க பேசலை, அவங்க நம்ம அவங்கள பார்த்து வியந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: டக்குன்னு நம்ம பேசின உடனே லைன் கிடச்சிருச்சு அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்களே,
0: ஷாக் ஆகி வியந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி.

0: சரி, இதுவரைக்கும் சிநேகிதியை நிகழ்ச்சியில வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நிறைய நேயர்கள் பதில் சொன்னாங்க.
1: ஆமாம், தோழிகள் எல்லாமே எங்களை ஆச்சரியப்படுத்துனீங்க உங்கள் பதில்
0: ஆமாம்
1: மூலமாக. அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்களை சொல்லிடுறோம்.
0: ஆமாம் முதல் நேயரே வந்து 70 வயசானாலும் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறோம், செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை பதிவு பண்ணாங்க. அந்த அது அவங்களுக்கு வந்து கிரேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னாங்க. உண்மையிலே அவங்க பார்த்து வியந்த பெண்மணியில் ஆரம்பித்து கடைசியாக திவ்யா வரைக்கும் வந்தாச்சு.
1: ஆமாம்,
0: ஏன்னா
1: சுபகலாவை பிடிச்சி கடைசியில்
0: டிசி
1: ஏ வரைக்கும் வந்தாச்சு.
0: வந்தாச்சு, திவ்யா வரைக்கும் வந்தாச்சு,
1: நிகழ்ச்சியோட நிறைவு
0: பகுதிக்கும்
1: பகுதிக்கும்
0: நம்ம
1: வந்தாச்சு.
0: வந்தாச்சு. ஆமாம், நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 12:55 ஆயாச்சு. நிகழ்ச்சி நிறைவான பாடல் வருது கேளுங்க. இதுவரைக்கும் சிநேகிதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.
1: நான் உங்கள் திவ்யா.
0: பாடல் கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
2: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
3: நல்லா படிக்கிற குழந்தை, ஏதோ ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அம்மா அப்பாவோட பேசுறது, ஆனால் படிப்பு பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. ஸோ எங்களுக்கு இந்த மாற்றங்கள் ஒரு 6 மாதத்தில் எவ்வளோ தூரம் பெருசாக ஆயிருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு குழந்தையோட தினத்தில் அதோட தினசரி வாழ்க்கையோட ஃபங்க்ஷனிங் அது எவ்வளோ தூரம் அடிபடுறதுன்னு பார்ப்போம். அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற சில விஷயங்கள் இருக்கணும், அந்த வளர்ச்சியோட சில விஷயங்கள் இல்லைன்னா தென் இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ ஒரு 3.5 வயசு குழந்தை பேசவே முடியலது, அதாவது 3 வயசு வரைக்கும் பேசுறது, பட் 3.5 வயசில் திடீர்னு பேசுறது நிறுத்திடுச்சு, வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய பங்கு. அது இல்லைன்னா இட் இஸ் அ வெரி பிக் டிஸ்ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஒரு 6 வயசு குழந்தை படிப்பு எழுதுறதெல்லாம் கம்மியாயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு, அம்மா அப்பா கிட்ட மட்டும் பேசுறது, இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். 12 வயசு குழந்தை ஷையாக இருக்காங்க, கம்மியாக பேசுகிறாங்க, ஆனால் ரொம்ப படிப்பு கம்மியாக இருக்குது. ரொம்ப நல்லா படிச்சிருந்த குழந்தை பெரிய பின்தங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வயசுக்கு உருப்பட்ட சில விஷயங்கள்லாம் நாங்கள் நோட் பண்ணுறோம். இது 6 மாதங்களில் அவங்களோட ட்ராவல் எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி திடீர்னு வந்ததா, ஒரு வாரத்தில் வந்ததா, இல்லை இந்த 6 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததா. ஸோ நாங்கள் மாற்றங்கள் பார்ப்போம். அந்த குழந்தையோட உலகம் வந்து அம்மா வீடும் இருக்குது, ஸ்கூலும் இருக்குது. ஸோ வீட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, ஸ்கூலில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இதுவும் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா சுற்றுச்சூழ்நிலை ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு. கொஞ்சம் கூட சின்ன மாற்றங்கள் இருந்து ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணால் கூட அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு சின்ன உதாரணம், அந்த 12 வயசு குழந்தை வீடு ஷிஃப்ட் பண்ணது அதுக்கு படிக்கவே முடியல, ஏன்னா அதோட டேபிள் அது மிஸ் பண்ணுறது, குழந்தைக்கு சொல்ல தெரியாது, பட் என்னமோ படிக்கவே தோண மாட்டேங்கிறது. இந்த மாதிரி சின்ன மாற்றங்களுமே மன அழுத்தத்தை கொண்டு வரலாம். பட் எங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த மாற்றங்கள் இருக்குதுன்னு நாங்கள் கவனிப்போம். சின்ன சின்ன மாற்றங்கள், பட் அந்த குழந்தையோட தினசரி தேவைகள்லாம் நல்லா பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, அப்பப்போ கொஞ்சம் ஒரு கோபம், ஒரு பிடிவாதம், அது ஓகே. பட் ரொம்ப அவங்களோட ஸ்கூலில் வந்து அவங்களோட படிப்பு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, டீச்சர்ஸ் கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை வீட்டில் பெற்றோர்களோட ஃப்ரீயாக பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப தனிமையாக இருக்காங்க, இல்லை ரொம்ப கோவப்படுறாங்க, அளவுக்கு மீறி அதிகமாக கோவப்படுறாங்க, அமைதியான பிள்ளை ஆனால் திடீர்னு எல்லாத்தையும் எடுத்து உடைக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உடைச்சி பார்த்ததே இல்லைன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நாங்கள் நிறைய கவனிக்கணுங்க. ரொம்ப மாற்றங்கள் இருந்தானா, எஸ் மன அழுத்தங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தையோட தினசரி டைம் டேபிள்னு நம்ம

0: ஸ்கூலில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம வீட்லேயும் ஒரு டைம் டேபிள் கொடுக்கணும். குழந்தைங்களோட மூளை வளர வளர நம்ம எல்லாரோட உடம்புலையும் ஒரு கடிகாரம் இருக்குங்க. அந்த கடிகாரம் கரெக்டாக வேலை செய்யணும். அந்த கடிகாரம் கரெக்டாக சிங்கில் இருந்ததுன்னா குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த கடிகாரத்துக்கு ஆரம்பமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா விளையாடுறது, நிறையா படிக்கிறது, உடல் ரீதியாக அவங்க நிறைய விஷயங்கள் செய்யணுங்க.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.

0: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களிடம் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு குறைவாகத்தான் இருக்குது. கண் தானத்தை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தேசிய கண் தான இருவார விழா அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் கண் தானம் குறித்து தகவல்களை தருவதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள். தேசிய கண் தான இருவார விழா கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன சார்?
1: நேஷ்னல் ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய நோக்கமே என்னென்னா மக்கள்கிட்ட வந்து கண் தானத்துக்குன்னு உண்டான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இது கொண்டு வந்தது. இது நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதாரத்துறை அந்த அமைப்பு தான் வந்து 1985 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 1985 இருந்து எல்லா வருஷங்களும் இந்த August 25th September 8th வரை 2 வாரங்களாக வந்து இதை அனுசரிக்கிறோம். இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர்த்திட்ட இந்த கண் தானம் பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லை. ஒரு சில பேர்த்துல இருக்குது இது பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் அவங்களுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்னாலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை நடைமுறைக்கு கொண்டு வராமையே இன்னும் இருக்கிறாங்க. இந்த அவேர்னஸ் ஃபோர்ட்நைட்டுங்கிறது எல்லா வருஷங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
0: கண் தானம் என்றால் என்ன, அது எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையில் அவசியமாக இருக்குது சார்?
1: இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதுக்கு எப்படி இருதயம் முக்கியமோ அதே மாதிரி நம்ம நிம்மதியாக இருந்து இந்த உலகத்தோடைய அழகுகளையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கண்கள் முக்கியம். அது வந்து ஒரு ஜன்னல் மாதிரி, ஒரு விண்டோ மாதிரி. இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா கருவிழினால் பார்வை இழந்தோர் எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கண் தானம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதுக்கு ஈக்குவலாக வரலை. இந்த ஒரு டிஸ்பேரிட்டினால தான் கண் தானத்தை வந்து நாங்கள் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸேனா மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக அதோடைய இம்பார்ட்டன்ஸ்க்காக நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். கண் தானம் பதிவு பண்ணுறது நம்ம யார் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் பண்ணலாம். பட் கண் தானம் பண்ணுறது வந்து நம்ம யாருமே உயிரோடு இருக்கிறவங்களுடைய கண்களை வந்து யாருமே எடுக்க மாட்டோம். நம்மளோ நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் யாராவது இறந்ததுக்கு அப்புறம் தான் கண் தானமே பண்ண முடியும், கண்களையும் மருத்துவர்னால எடுக்க முடியும்.
0: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படிம்பாங்க. இறந்த பிறகு புதைக்கவோ எரிக்கவோ செய்கிற உடலை நமது உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் பல குடும்பங்களில் நாம் வந்து ஒளியேற்ற முடியும். அந்த வகையில் கண் தானத்தோட முக்கியத்துவம் என்ன, பல்வேறு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள்.

1:09 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் அடுத்து நீர்முள்ளியோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நீர்வளம் நிறைந்த இடங்கள்லையும் வயல் வரப்புகள்லையும் இந்த நீர்முள்ளி வளரும். இது வந்து ஒரு குத்துச்செடி வகையை சார்ந்தது. இதோட விதைகள் வந்து அடர்ந்த பழுப்பு நிறத்தில் இருக்குமா. விதையை தூளாக்கி தண்ணீரில் கலக்கினா பசை போன்ற ஒன்று வந்து கிடைக்குமா. இந்த விதை வந்து ஆண்களுக்கு மிகுந்த ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குது. உடல் திசுக்களுக்கு வந்து ஈரப்பதத்தை அளித்து உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றி உடலுக்கு உறுதி அளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த நீர்முள்ளி விதை. இந்த நீர்முள்ளி விதையின் சிறப்பு குணமே இதுதான். மேலும் ஒரு பாடலை தொடர்ந்து இந்த நீர்முள்ளி விதை குறித்து இந்த நீர்முள்ளியின் மருத்துவ பயன்கள் குறித்து இன்னும் தெரிஞ்சுக்கலாம்.

1:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீர்முள்ளியின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து விட்டமின் இ, புரதம், இரும்பு, நீர்ச்சத்து போன்ற எல்லா வகையான சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. இரத்த சோகை ஏற்படும் போது உடல் வீங்கும், அதிக சோர்வு வந்து ஏற்படுமா நமக்கு. அது மட்டும் இல்லாமல் மேல் மூச்சு வாங்குதல், இளைப்பு, இது எல்லாமே ஏற்படுமா. அப்போது இந்த நீர்முள்ளி குடிநீர் தயாரித்து 100 மில்லி வீதம் நம்ம டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீக்கம் குறைந்து உடலில் உள்ள இரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்குமா, உடல் வந்து நல்ல பலமடையுமா, இந்த நீர்முள்ளி இரத்த சோகையை போக்கும் அப்படிங்கிறது ஆய்வுகள் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. உடலில் வந்து வாது தன்மை தோன்றுற நேரத்திலையும் மூட்டு வலி ஏற்படும் போதும் அந்த வலியை போக்கி மூட்டுகளுக்கு அதிக உறுதியையும் ஆற்றலையும் இந்த நீர்முள்ளி குடிநீர் வந்து கொடுக்குதான். இது உடல் உள்ளுறுப்பு வீக்கங்களையும் போக்குதான் இந்த நீர்முள்ளி குடிநீர்.

ஒரு மணி 20 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீர்முள்ளியின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். வயிற்றுப்போக்கு, அதிகமான வயிற்றுப்போக்கு, நீடித்த வயிற்றுப்போக்கு, அதாவது வயிற்றுப்போக்கு விடவே இல்லை, வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னா, அரை தேக்கரண்டி நீர்முள்ளி விதை பொடியை வந்து 200 மில்லி லிட்டர் மோரில் கலந்து, அதாவது அரை தேக்கரண்டி விதைப்பொடி நீர்முள்ளி விதைப்பொடியை 200 மில்லி லிட்டர் மோரில் கலந்து காலை மாலைன்னு ஒரு வாரம் பருகணும் அப்படின்னா அந்த நீடித்த வயிற்றுப்போக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, கேளுங்க, தொடர்ந்து பேசலாம். நீர்முள்ளியின் மருத்துவ

1:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீர்முள்ளியின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீர்முள்ளி விதை வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. உடலில் வந்து சூட்டால் உண்டாகக்கூடிய மேக நோய்கள், நீர் சுளுக்கு, நீர் எரிச்சல், சிறுநீரக தொற்று நோய்கள், கல்லடைப்பு, நீர்க்கடுப்பு, சிறுநீர் தாரை பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து வந்து இந்த நீர்முள்ளி. ஏன் அப்படின்னா, இது வந்து ரொம்பவே குளிர்ச்சியுடைய விதை அப்படிங்கிறதுனால சூட்டால் உண்டாகக்கூடிய இந்த மாதிரியான நோய்களுக்கு இது ஒரு முக்கிய மருந்தாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சக்தியும் இந்த நீர்முள்ளிக்கு இருக்குது.

1:31 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீர்மூழ்கியின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுல இந்த நீர்மூழ்கி விதையோட பங்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு சக்தி அளிக்கக்கூடிய மருந்துகள்லையும் தாய்ப்பாலை அதிகரிக்க செய்யக்கூடிய மருந்துகள்லையும் நீர்மூழ்கி விதை வந்து சேர்க்கப்படுது. இதோட விதை மட்டுமின்றி இதோட வேரும் இலையும் கூட மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவே இருக்குது. அதே மாதிரி நீர்மூழ்கி குடிநீர் சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரணம் இருக்கு. அந்த சூரணத்தில் வந்து ரொம்பவே விசேஷ குணம் கொண்டதாக இருக்குது. அந்த சூரணத்தில் என்னெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்மூழ்கி, நெருஞ்சில், சுரை கொடி, வெள்ளரி விதை, மணத்தக்காளி வற்றல், சோம்பு, கொட்டை நீக்கிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், சரக்கொன்றை புளி, பரங்கிச்சக்கை, இது எல்லாமே வந்து அந்த நீர்மூழ்கி குடிநீர் சூரணத்தில் சேர்க்குறாங்களாம். இது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தீர்த்து உடலுக்கு நல்ல ஒரு பலனையும் சக்தியையும் தருது. பொதுவாக இந்த நீர்மூழ்கி சூரணம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குமா? நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, பாடலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நீர்மூழ்கியின் மருத்துவ குணங்கள் பற்றி.

ஒரு மணி 36 நிமிடத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நலம்தானா நிகழ்ச்சி. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீர்முள்ளி செடியின் மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நீர்முள்ளி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த விதை வந்து ஆண்களுக்கு உண்டாகும் மலட்டுத்தன்மையும் குழந்தை பேரின்மை இந்த பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுத்தப்படுது. மேலும் இது டெஸ்டோஸ்ட்ரோன் ஹார்மோன்களையும் விந்தணு உற்பத்தியையும் அதிகப்படுத்துது. இதனால் ஆண்மை குறைபாட்டை சரி செய்து வளமான விந்தணுக்களை உற்பத்தி செய்ய இந்த நீர்முள்ளி விதை வந்து பயன்படுது.

நலம்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நீர்முள்ளியின் மருத்துவ குணங்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீர்முள்ளி இலையில, அதாவது அந்த மூலிகை இலை மற்றும் வேர்ல இருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் பண்பு அதிகமாக இருக்குது. இது பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளில் இருந்தும் நிமோனியா காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளில் இருந்து விடுபடுறதுக்கும் ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான மருந்தாக வந்து இந்த நீர்முள்ளி இலையையும் அதோட வேரையும் வந்து முக்கிய ஒரு மருந்தாக வந்து பரிந்துரை செய்கிறாங்க.

நீர்முள்ளியின் மருத்துவ பயன்கள் குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சியில. நேரம் 1:46 ஆயாச்சு. இந்த நீர்முள்ளியில் வந்து ஆன்டிபயாட்டிக் பண்புகள் உள்ளதால் நீரிழிவை கட்டுப்படுத்தி ஆன்டி டயாபடிக் பண்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தின் சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற உதவுது. டயாபட்டிஸ் மெல்லடிஸ் என்றும் நீரிழிவு நிலைகளில் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை ஃப்ரீ ரேடிக்கலாக அதிகரித்து விடுது. ஒரு பாடலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நலந்தானா நிகழ்ச்சியில் நீர்முள்ளியின் மருத்துவ பயன்கள் குறித்து.

1:55 ஆயாச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீர்முள்ளியோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நீர்முள்ளி இலை மற்றும் விதையின் பொடியை தான் வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அது நம்மளோட நோய்களோட நிலைகளை பொறுத்து அதோட அளவு மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஆயுர்வேத சித்த மருத்துவர்களோட பரிந்துரையின்படி வந்து இதோட அளவை தீர்மானித்து இந்த நோய்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பெரிய அளவில் வந்து இந்த நீர்முள்ளியில் பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படுறதில்லை. அதனால் அதை பற்றி ஒன்றும் பெரிதாக பயம் கொள்ள வேண்டாம். இவ்வாறு நீர்முள்ளியோட மருத்துவ பயன்கள் குறித்து தான் இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் வருது கேளுங்க. இதோட நான் கிளம்புறேன். நான் சுபகலா.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நீர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நீர்களே உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையுமே டைப் பண்ணி 9443360794 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் நேயர்களுடைய பாடலை ஒளிபரப்பதற்காக காற்றில தயாராக இருக்கிறேன். நாளுங்கள் திவ்யா. முதல் பாடல் நம்ம யாருக்காக கேட்க இருக்கிறோம்னா, நாசிரியத்திலிருந்து கே ராஜேஸ்வரன், அஜய், சந்தோஷ் இவங்களுடைய விருப்பத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல், கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியில். அடுத்ததா தேனியிலிருந்து கார்மேக கண்ணன், விஜயா, ரவி முருகன் இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. ராஜாவுக்கு ராஜா அப்படிங்கிற பாடல் வந்து கேட்டுக்கிறாங்க. அது நல்லவனுக்கு நல்லவன் இல்லைங்க, படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாட்டு வரும். இப்போ உங்களுக்காகவே அந்த பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

12:11 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கூ நீர்விருப்பா பாடல்கள். அடுத்ததா நம்ம தூங்காதே தம்பி, தூங்காதே திரைப்படத்துல இருந்தா ஒரு சூப்பரான பாடல் கேட்க இருக்கிறோம். ஆரியங்காவூர் லக்ஷ்மி, ஜானகி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்பத்துல. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9443336097 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், ஊர் எல்லாமே டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. இப்ப நம்ம நேயர்களுக்காக பாடல் கேட்டுடலாமா?

குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா பாளையம் கோட்டை சந்திரா அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 2:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நீர்விருப்ப பாடல்கள். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் பாடல் கேட்டுக்கிறாங்க கேட்டுலாமா?
1: ஆழ்வார் திருநெறி பக்கத்துல வேதநாகபுரம் என்ற ஒரு சிறிய கிராமம், அங்கிருந்து நான் உங்கள் தினேஷ் பாண்டியன் பாண்டியன். இந்த சாங் யாருக்காக பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் இளைஞருக்காக. 7 படத்திலிருந்து இன்னும் என்ன தோடா அந்த சாங்கு.
0: நேர்கேட்ட பாடல் கேட்டுடலாம். 7 அறிவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேயர்களோட விருப்பத்தில் தான் சூப்பரான பாடல்கள் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியில். அடுத்ததா வாட்ஸ்அப் வழியாக யார் பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்கன்னா, தருவையிலிருந்து சபரி அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

எல்லாருக்கும் நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நேர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. 9943360704 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம யாருக்காக பாடல் கேட்கறோம், குஷி திரைப்பட்டிலிருந்து ஒரு சூப்பரான பாடல் அம்பையிலிருந்து பாப்பேஸ்வரிக்காக வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 2:38 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நீர் விருப்ப பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல விரும்பி கேட்டுக்கிறாங்க கேட்டுடலாமா?
1: அண்ணா நகர்ல இருந்து பிரியா. எனக்கு உன்னாலே உன்னாலே படத்துல இருந்து வைகாசி நிலவே சாங் போடுங்க.
0: நேர்கிட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல இருந்து

2:54 நம்ம குக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் கோவில்பட்டி பொன்மலர் முத்துசெல்விக்காக வந்துட்டே இருக்குது. விஷ்ணு திரைப்படத்துல இருந்து பாடல். பாடலோடு நானும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் திவ்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை

ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு மாற்ற பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்தியாவில் ஜப்பானிய நீண்டகால முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் விதமாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். நாட்டில் விமான சரக்கு போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச யோசனைகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வகை செய்யும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருது மொழி புத்தக தயாரிப்பில் சிறந்து விளங்கியமைக்காக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். குஜராத் இணைய மோசடி குற்ற வழக்கு தொடர்பாக மகாராஷ்டிரா, குஜராத், தெலங்கானா, பீகார் மற்றும் தெலங்கானாவில் உள்ள பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய வணக்கம் நேர்களே, 3:04 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. திரையருவி நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. திரையருவி நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடல் வரிகளை நான் சொல்ல போறேன். அது என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462-256-1132-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், டவுன் கலைஞர் நடராஜன்.
1: உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு பாடல் வரியை கொடுத்து கேட்டுடலாமா?
2: கொடுங்க.
1: நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா, நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா, இது என்ன பாடல்?
2: பழைய பாடலா?
1: பழைய பாடல் தான்.
2: நாளை எந்த நாளும் கொடுங்க.
1: நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா, நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா.
2: கேட்ட பாடல் மாதிரி தான் இருக்கு.
1: ஆமாம், உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னு, க்ளூ கொடுக்கணும்னா இன்னைக்கு நம்ம நலந்தான நிகழ்ச்சியில் கூட இந்த பாடல் போச்சு.
2: நலந்தான நிகழ்ச்சியா? கேட்கல.
1: ஆமாம்,
2: வானொலியில் எப்போ நம்ம நிகழ்ச்சி வரும்
1: அது சரி பார்த்துட்டு இருக்காங்க, வந்துடும், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும்.

0: சரி சரி சரி, அடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன்.
1: சரி சார், ஓகே, நன்றி.
0: ஆ நன்றி மேடம், நன்றி.
1: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: 3:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில பாடல் வரி ஒன்று சொல்லியிருந்தேன், நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா, நாளே இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா அப்படிங்கிற வரியை சொல்லியிருக்கிறேன். அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கட்டேரிப்பட்டி விஜயா. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா அது என்ன பாடல்னு? நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா, நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா, இது வந்து என்ன பாடல் வரி? என்ன பாடல்? ஆமா சொல்லுங்க, என்ன பாடல்? பழைய பாடல்
1: தான்.
0: பாட்டு சூப்பர் சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, ரொம்ப நன்றி. எங்கேயும் எடுக்கல, கொஞ்சம் சரி பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரமே வந்துடும். சரியா? சரிம்மா, சரி, நன்றி. திரையருவி நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாருக்கும் வந்து பாடல் வரிகளை கொடுத்துட்டு இருக்கேன், பாடலை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து அந்த வகையில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

திரையருவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 3:22 அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க? நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம்.

3:27 கேட்டுட்ருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து தாஜ்மஹால் திரைப்படத்தில் இருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

11:33 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து.

3:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி எஃப்எம் ரெயின்போ 102.6. திரையருவியில் அடுத்து முதல்வன் திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார்.

2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதையடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தலாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச்சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 4:03 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க.
1: என்னம்மா
0: பொதிய தும்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு?
1: ஆரம்பிச்சாச்சு.
0: ஆமா, இன்னைக்கும் அப்படிதான். அவங்க ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்பாங்க, நம்ம ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கணும். அப்படிதான் பதில் சொல்லணும், பதில் சொல்ல தெரியாம முழிக்கணும். இப்படிதான் போக போகுது இன்னைக்கும் நிகழ்ச்சி.
1: அதே மாதிரி காலையில கொஞ்சம் மழை வர்ற மாதிரி ஒரு அறிகுறி இருந்துச்சு.
0: சரி,
1: அந்த பக்கம் நம்ம அம்பாசிமுத்திரம் தென்காசி அங்கெல்லாம் லேசா தூறல் விழுந்திருக்கு.
0: சரி,
1: நம்ம பக்கம் லேசா எட்டி பாக்குமான்னு ஒரு ஆர்வமா ஆசையா ஆவலா இருந்தோம். வாய்ப்பே இல்லாம இப்பவும் திரும்பியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு.
0: திரும்பியும் வெயில் வந்துட்டா?
1: ஆமா, நீ உள்ள இருக்கிறதுனால உனக்கு தெரியல.
0: ஆமா
1: ஆமா, வெளியே வந்து வெயில் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு.
0: சரி சரி,
1: எப்படியாவது வருண பகவான் கண் திறக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடயே இருந்துட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பா கண் திறப்பாரு வருண பகவான்.
1: ஆமா, அவரு கண் திறக்காரா இல்லையோ, நம்ம நேர்கள் இப்ப வாய் திறக்க போறாங்க.
0: ஆமா, நேரில் வாய் திறக்கிறது மூட முடியாது இல்ல.
1: புதிய தும்பில வந்து கலகலன்னு படபடன்னு நல்ல சிறப்பா வந்து பங்கெடுக்க போறாங்க.
0: ஆமா,
1: நம்ம வழக்கம் போல அவங்களுக்கு அந்த பேச வேண்டிய எண்களை
0: எல்லாம் சொல்லிடுவோம். 0462-256 1132-256-1133 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி அவங்க நம்ம கூட பேச இருக்கிறாங்க.
1: சரி,
0: இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துருவோம்.
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நம்ம எஃப்எம் அதலூருக்கு போயிருக்கேன், இதை கேட்கல அதான் போட்டேன்.
1: என்னம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
2: தாயம்
1: எவ்வளவு நாள் ஆச்சு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு?
2: கலந்துக்கு போய் நான் ஊருக்கு வந்திருக்கேன் சார், அதான் ஊர்ல இருந்து போடுறேன்.
1: எந்த ஊரு?
2: நான் இப்ப தேங்க
1: நீங்க
0: ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ஒரு கேள்வி கேட்பேன்,
2: அப்படிதான்.
1: தாயம் விட்டாச்சு. ஏ அப்பா, இப்ப தான் ஞாபகம் வருது.
2: சூரிய
1: ஊர்ல இருக்கு. சரி, அங்கேயே வச்சுட்டு வந்து ஓ, அதான் அங்கேயே வச்சுட்டு வந்தியா?
2: ஊர்ல இருக்கு, ஊர்ல இருக்கு.
1: நல்லப்பா, பத்திரமா உள்ள பூட்டி வச்சிருங்க, வெளியே எடுத்துடாதியா? என்ன
2: சார், நான்

0: அசலூர் குறையில எங்க கொண்டுகிட்டு வர முடியும்?
1: அதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன சரி சரி
2: சரி, முதல்ல கேள்வி கேக்கீங்களா?
0: சரி கேக்க
1: கேளுங்க
2: கேளுங்க.
0: ஒரு விடுகதை மாதிரி சொல்லட்டா?
2: சொல்லுங்க.
0: நார வந்து ஐரையை பிடித்து பாறை மேல் வைத்திருந்தன. நாரை பாறை இருக்க நாரை பறக்க.
1: அடேப்பா, நாரை வந்து
0: அதே நாரை தான் வரணும்.
1: நாரை வந்து ஐரையை பிடிச்சி பாறை மேல் வைக்க
0: வைத்திருந்தன.
1: சரி,
0: பாறை இருக்க நாரை பறக்க.
1: சரி,
0: அதே நாரை தான் வரணும்.
1: ஓஹோ, அதே நாரை தான் வரணும். தங்கச்சி ரொம்ப சங்கடப்படுதா?
2: தெரிய
1: மாட்டேங்குது. நம்ம வந்து இந்த விளையாட்டு பக்கத்திலே நம்ம வர்றது கிடையாது.
2: என்னன்னு தெரியலையே, சொல்லுங்களேன் நீங்களே. செங்கானாரை
0: குளத்துல நிக்குமா? பெரிய ஒரு
1: செங்கானாரை
0: தண்ணி பெரிய கிடக்கு, குளத்துல நிக்குமா மேடம்? பெரிய நார கால் வருமா?
2: சரி,
0: அதுதான் செங்கானாரை. நாரை வந்து ஐரை பிடித்து பாறை மேல் வைத்திருந்தன. பாறை இருக்க நாரை பறக்க. செங்கானாரை.
1: செங்கானாரை புரிஞ்சுக்கோமா? இன்னைக்காவது தெரிஞ்சுக்கோ. இவ்வளவு ஆளும் தெரியாம இருந்தேன்னா இனிமேல தெரிஞ்சுக்கோ. ஆமா.
2: கல்லை சுமந்தவன் கரிக்கு ருசியானவன் அவன் யார்?
0: ஒரு குழு குடுங்க மேடம்.
2: கறி வச்சு சாப்பிடுவோம் இத, அவ்வளவுதான் குழு.
0: கறி வச்சு சாப்பிடுவோமா?
2: ஆமா, அதான் கறிக்கு ருசியானவன்.
0: தொண்டை வேற கட்டி கிழிச்சு அசல் ஒரு தண்ணிய குடிச்சு.
2: தெரியுதா?
0: தெரியலையா?
2: நேரமும் ஓடிக்கிட்டே இருக்க.
0: சரி, அப்ப நீங்களே அடிச்சிருங்க, நான் நீ ஊருக்கு வந்துட்டு பேசுறேன்.
1: அப்படி சொல்லுதேளோ?
0: ஆமா.
1: சரி, அந்த பதில் நீயே சொல்லிருமா.
2: பொடலங்காய்.
0: வெரி குட், வெரி குட்.
1: வெளியூருக்கு வரும்போது ஆமா கையில ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணிய கொண்டு வந்துருங்க.
0: அதேதான்.
1: ஆமா,
2: பாட்டு போட்டுருவோனே.

0: 4:14 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி.
1: ஆனாலுமா நமக்கு வந்து பதில் தெரியுது தெரியல, அது ரெண்டாவது விஷயம். முதல்ல நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்கம்மா, அது வந்து நம்ம எப்படி சொல்றது, எனக்கே வார்த்தை வர மாட்டேங்குதுன்னா அப்புறம் உனக்கு எப்படி வரும்?
0: அது சரி.
1: அதாவது நம்ம நேயர்கள் எல்லாருமே நம்ம நெல்லை பண்பலை 102.6 அது வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்கு. அதில் அந்த தாயம் விளையாண்ட விளையாட்டு இன்னும் நம்மளை வந்து மனசை விட்டு போகலையே.
0: ஆமாம், அப்படின்னு தாயம் விளையாட்டு தான் இப்போ மாறி இருக்கு.
1: ஆமாம், அது பூரா எல்லாம் இன்னும் தாயம் தாயம்னு நம்ம ராசாத்தி அம்மா சொன்ன மாதிரி மனசுக்குள்ளேயே கிடக்குன்னு
0: வைங்களேன்.
1: இப்போ அடுத்த நேயர் என் கூட போட்டி போட இருக்கு.
0: யாருன்னு பாத்துருவோமா?
1: கண்டிப்பாம்மா.
0: வணக்கம். வீரபாண்டிய புலிக்குளம் முருகன். விட்டு விட்டு கேக்குதே நீங்க பேசுறது.
2: என்ன மேடம்?
0: விட்டு விட்டு கேக்குதே நீங்க
2: பேசுறதுன்னு.
0: சரி சரி, சார்கிட்ட கேள்வி கேளுங்க. நம்ம அண்ணாச்சி கிட்ட இல்ல அவன் அண்ணாச்சி கேக்கணுமா?
2: மேடம் இன்னைக்கு வந்தா வந்தா
0: நீங்க பேசுறதே எங்களுக்கு ஒழுங்கா கேட்க மாட்டீங்க.
1: இந்த டவர் சரியா இல்ல, நம்ம வந்து இன்னொரு நாள் பேசுவோம். சரியா?
2: சரி மேம்,
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஏற்கனவே குழப்பத்துல இருக்கு. வணக்கம் சார்.
3: ஹலோ
1: சொல்லுங்க.
3: ஹலோ
1: சார்,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், சங்கரன்கோவில் இருந்து கோட்டி பேசுறேன்.
0: சங்கரன் கோவில் கோட்டி
3: அம்மா,
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
0: சரி சொல்லிடுவோம்.

0: இருந்தா ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க.
1: ஹலோ,
0: ஆ சார்கிட்ட கேளுங்க.
2: அம்மா இதுவும் லைன் சரியா இல்லம்மா.
0: என்னாச்சு?
2: ஆமாம், அது என்ன பண்ணுறது, நம்ம என்ன செய்கிறது, அவர் தறியை அடிச்சுக்கிட்டே வந்து லைனை பிடிக்காரு. நம்ம வந்து தள்ளி வரணும் அப்படின்னா நேரம் ஆகும் இல்லையா?
0: அது சரி, அடுத்த நேயர்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: சபாஷ், கேள்வி கேட்டுட்டா?
1: சார், கேள்வி.
2: ஆமாம் ஆமாம், குயில் வர்ற மாதிரி ஒரு அஞ்சு பாட்டு டப் டப் நாடிங்க பார்ப்போம்.
1: குயில் வர்ற மாதிரி அப்படி பாட்டா?
2: ஆமாம், குயிலுங்க வார்த்தை இடையில வந்தாலும் சரி, முதல்ல வந்தாலும் சரி, கடைசியில் வந்தாலும் சரி, படா நாடிங்க.
1: சரி. கூக்கு என்று குயில் கூவாதை.
2: சரி.
1: சின்னமணி மயிலே குயிலே.
2: சின்னமணி மயிலே குயிலேவா? அப்படி என்ன பாட்டு இருக்கு?
1: குயில பிடிச்சி கூண்டுல அடைச்சி பாட சொல்லுகிற உலகம்.
2: அப்படியா? சரி, ரைட்டு, ரெண்டு வச்சுக்கிடுவோம்.
1: அப்புறம் குயில் பாட்டு, குயில் பாட்டு ஒரு பாட்டு உண்டு.
2: நம்ம அப்படி சொல்லலாமா இது? அப்போ ஒருவரையா சொல்ல வேண்டாமா? சரியா,
1: குயில் பாட்டுன்னு கூவுற குயில போ சேவலை பார்த்து கூவுதுன்னு பாட்டு உண்டு.
2: குயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டு, கொஞ்சம் பதில் சொல்லு கேட்டு, அப்படியா சொல்லணும்ங்களா?
1: எனக்கு ஒரு அரை. இது ஒரு ஆழத்து கொண்ட பழைய விளையாட்டு சார்.
2: சரி, ரைட்டு.
1: அதாவது இதுல வந்து ஒளிஞ்சிருக்குது என்னன்னா, காற்றோடு தொடர்புடைய ஒரு சொல் இருக்கு.
2: காற்றோடு தொடர்புடைய சொல். சரி.
1: ஆமா,
2: சரி.
1: அப்புறம் கடையில் வள்ளல்கள் இருக்காங்களே சார்.
2: ஆமா,
1: அவங்களோடு தொடர்புடைய ஒரு சொல் இருக்கு.
2: ஓ,
1: அப்புறம் வியாபாரிகளிடம் நாம் எதிர்பார்ப்பது.
2: ஓஹோ, சரி சரி சரி.
1: வியாபாரிகளிடம் நாம் எதிர்பார்ப்பது.
2: சரி.
1: அப்புறம் ஒரு சொல்லு, நாலு குறிப்பு தர. நாட்டியத்தோடு தொடர்புடையது, இலக்கணத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்லலாம்.
2: அடேப்பா,
1: நாலு குறிப்பு இருக்கு.
2: இது எப்படி சார், தனியா விளையாடுற விளையாட்டா அல்லது குழுவா விளையாடுற விளையாட்டா?
1: பழைய காலத்து விளையாட்டு ஒரு விளையாட்டு தான் சார்.
2: இல்ல, தனியா விளையாடுற விளையாட்டா அல்லது குழுவா விளையாடுற விளையாட்டா?
1: எனக்கே கொஞ்சம் சின்ன டவுட். ஒரு பழைய விளையாட்டு, இப்ப விளையாட்டு அந்த விளையாட்டு இல்ல.
2: அப்படியா?
1: மக்கள் மறந்துட்டாங்க.
2: தாயக்கட்ட சொல்லாமா?
1: இல்ல சார். தாயக்கட்டி பழைய விளையாட்டு தான், பட் இல்ல. தாயக்கட்டிக்கு வேற குறிப்பு இருக்கு சார்.
2: அப்படியா? வேற இது குழு விளையாட்டா, தனி விளையாட்டான்னு சொன்னாலும் கொஞ்சம். மல்யுத்தமா?
1: மல்யுத்தம் இல்ல சார்.
2: அப்புறம் ஆரெழுத்து என்ன?
1: ஆமா, ஆரெழுத்து.
2: சரி, நீங்களே சொல்லுங்க சார். இருக்கட்டும்
1: சார். இது வந்து பரமபதம் விளையாட்டு சார்.
2: பரமபதம், அதான் தாயக்கட்டையோட இன்னொரு வடிவம் இல்லையா? பரமபதம்
1: வடிவம்.
2: சொல்லுங்க, அது இன்னொன்னுக்கு விளக்கம் சொல்லுங்க.
1: பரமபதம், அந்த பதம் வந்து நாட்டியத்தோடு தொடர்புடையது பதம் சார்.
2: நாட்டியத்தோடு,
1: நாட்டியம் இலக்கணத்தோடு தொடர்புடையது பதம். பதம் இருக்குல்ல சார்.
2: சரி, இருக்கட்டும்.
1: அப்புறம் கடையில் வள்ளலோடு தொடர்பு ரதம்.
2: ஓ, அப்படி பேர் இல்லை, அவங்க உபயோகிச்ச பொருள்.
1: தேருக்கு தேருக்கு மறுபெயர் ரதம்.
2: சரி சரி, பாரி கொடுத்தாரு.
1: காற்றோடு தொடர்புடையது மரம்.
2: சரி. வியாபாரிகள் போர்வைன்னு சொல்லாம போனார். ஆனாலும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு அந்த வார்த்தை பரமபதம். தாயத்தினுடைய இன்னொரு பேர் தானே அது.
0: கண்டிப்பா.
2: இந்த பாம்பு ஏணியெல்லாம் வரும், நீ விளையாண்டுருக்கியா? ஆமா, படார்னு வந்து பாம்பு கொத்தி கீழே இறங்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஏணியில பிடிச்சி மேல போவோம். கடைசி அந்த சொர்க்கத்துக்கு போகும்போது டப்புனா அதுக்கு முன்னால இருக்க பாம்பு, பெரிய பாம்பு கொத்தி நம்மளை கீழே தள்ளிடும்,
0: கீழே போயிருவோம்.
2: அது மாதிரி ஒரு அருமையான விளையாட்டு.
0: வாழ்க்கையும் அப்படிதானே என்னச்சு?
2: ஆமா, எல்லாம் அப்படித்தானம்மா. ஏற்றமும் இறக்கம் நிறைந்தது
0: தானே வாழ்க்கை.
2: இந்த சமயத்துல நான் இன்னைக்கு ஒரு செய்தி உனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுதம்மா.
0: சொல்லுங்க.
2: இன்னைக்கு வந்து வாரியார் இருக்கார் இல்லையா, கிருபானந்த வாரியார், அவருடைய

0: பிறந்த நாள்.
1: கண்டிப்பா
0: ஆமாம்,
1: கண்டிப்பா.
0: தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய நினைவு நாள். எப்படி சாயங்காலம் வந்து இப்போ பிரதோஷ வழிபாடு ஆரம்பிக்க போகுது சிவன் ஆலயங்களில்.
1: ஆமா,
0: இவ்வளவு செய்தி உனக்கு சொல்லியிருக்கேன்.
1: ஆமா,
0: அதுக்காக ஒரு பாட்டு தரேன்டாமா.
1: இந்த பாட்டு போட்டு விட்டுருதேன்.

0: நஜி,
1: என்னம்மா
0: புதிய தும்பி நிகழ்ச்சியில அடுத்து யார் பேச போறான்னு பத்ருமா?
1: ஆமா கண்டிப்பா.
0: ஆ, அடுத்து என் கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும். வணக்கம்.
2: வணக்கம், சென்னையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க கேள்வி கேக்கீங்களா?
2: ஆ, கேக்குறேன்,
0: கேளுங்க.
2: பாக்கம் அப்படிங்கிற ஊரோட பெயர்கள் ஒரு 6-7 சொல்லுங்க.
0: 6-7 சொல்லிருவோம், டைமர் போட்டாச்சு. பட்டினம்பாக்கம், மீனம்பாக்கம், சேப்பாக்கம், ஊரம்பாக்கம்.
1: முக்கியமான ரெண்டு பாக்கத்தை விட்டியாமா?
0: ரெண்டு பாக்கம், ரெண்டு பாக்கம். ஐயோ, கீழ்பாக்கம்.
1: அதான் சொல்ல வந்தேன். இன்னொன்னு,
0: இன்னொரு பாக்கம்,
1: ரொம்ப முக்கியமான ஒரு பாக்கத்தை விட்டுட்டியே.
0: இன்னொரு பாக்கம் என்னன்னு தெரியல. டைம் முடிஞ்சு போச்சு.
2: கோடம்பாக்கம், ஆரம்பாக்கம்,
1: கோடம்பாக்கம்,
2: கோடம்பாக்கம், நிறைய சொல்லலாம்,
1: சொல்லலாம்,
0: சொல்லிட்டே போகலாம்.
1: சென்னை வாசிகள் நிறைய சொல்லுவாங்க.
0: சொல்லுவாங்க.
1: ஆமா, அஞ்சு
0: தான் சொல்லியிருக்கேன்.
2: அதுவும் ஒரே நகரத்துக்குள்ளே இவ்வளவு இடம் இருக்கே.
1: ஆமா ஆமா, நிச்சயமா. ஆமா, நீ கேளுமா.
0: உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா?
2: ஆ, கேளுங்க.
0: ஒரு ஒரு அம்மா வந்து அவங்களோட பையனுக்கு ரொம்ப குண்டான பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தேடினாங்களாம். ஏன்?
2: சரி,
0: எதுக்காக அப்படி தேடினாங்க? இது ஒரு கடிஜோக்கு
2: தான்.
0: இல்லை, ஒரு குண்டான பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தேடினாங்களாம் அவங்க அம்மா அவங்க பையனுக்கு.
2: க்ளூ ஏதாவது உண்டா?
0: க்ளூ என்ன க்ளூ? பொண்ணு குண்டான பொண்ணா தேடினாங்க, அதுதான் க்ளூ. தெரியுமா? இல்ல, குண்டான பொண்ணா
2: தேடினாங்க.
0: காயெல்லாம் கிடையாது, ஒரு கடி ஜோக்கு
2: தான்.
0: தெரியலையா? நேரம் முடிஞ்சிருச்சு.
2: தெரியல.
0: அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆட மாட்டாங்களாம். குண்டான பொண்ணை ஏன் தேடினாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தலையில தூக்கி வச்சு ஆட மாட்டாங்க.
1: இப்ப இருக்க நிலைமையில கல்யாணத்துக்கு முன்னாடியே தலையில தூக்கி ஆடி வச்சு வச்சு ஆடுற மாதிரிதான் நிலைமை இருக்கு இப்போ. ஆமா, முடிஞ்ச பிறகு எல்லாம் அந்த காலத்துல பொண்ணு கிடைக்கதே அவ்வளவு டிமாண்டா இருக்கு. ரொம்ப அருமமா, ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி,
2: நன்றி,
1: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில ஒரு பாடல் போட்டுருவோம்.
1: கண்டிப்பாமா.

0: 4:34 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி.
1: அடுத்து நம்ம கூட யார் வந்து போட்டி போட போறான்னு பார்க்கலாமா?
0: பார்த்துருவோம். வணக்கம்.
2: பொதிகை தும்பி நிகழ்ச்சினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இது தொகுப்பாளருக்கும் பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பள்ளி சேரங்க சாமி.
0: என்ன பேரு? திருப்பூர்
2: மாநகர் மணரப்பள்ளி சேரங்க சாமி. சௌரிங்க
0: சேரங்க சாமி.
2: ஆமா, எனக்கு பலன வாய்ப்பு கொடுத்துரு அவருக்கான அண்ணனுக்கு ஒரு சிறப்பு வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். சரி, கேள்வி கேளுங்க. டக்குன்னு கேளுங்க.
2: திருப்பூர் என்ன சொல்லுங்க?
0: நீங்க தான் கேள்வி கேட்கணும். திருப்பூர் சேரங்க சாமி.
2: அப்படிதான் கொடுங்க சார். நீங்க அது மாதிரி அலைபேசி
3: ஒரு
0: நாளைக்கு ஒரு முறைதான் பேசணும். மதியம் ஸ்நேகிதியில பேசிட்டீங்கல்ல.
3: பனித்துளி என்பாய், குருவின் தண்ணீர் பழை என சொல்வாய்,
1: பிறக்கும் போதும் அழுகின்றாய்,

0: இறக்கும்.
1: இருக்கீங்களே.
0: ஒரு நாளேனும் கவலையை மறந்து சிரிக்க மறந்தாய்
1: கவலை
0: மானிடனே.
1: இல்லாமல் சிரிக்க பிறந்தாய் மானிடனே.
0: என்ன நல்ல பாட்டு, அருமையான பாட்டு.
1: சந்திரபாபையா பாட்டு.
0: ஆமாம்மா, ஆமாம். அந்த இந்த பாட்டை தான் கேட்டிங்களோ?
1: ஆமா,
0: ஓ, நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஆமாம், ஒன்று ரெண்டு வார்த்தை பிழை
1: இப்போ
0: இருந்தாலும்.
1: உங்களுக்கு தெரியாதவங்க பழைய உங்களுக்கு தெரிஞ்சுட்டு.
0: ஆமாம், இப்போ இருக்க ஆட்களுக்கு தெரியாது, பாவம். அவங்க பூரா ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். அன்னையின் அன்னையின் மடியில் தூங்குவது சாய்வதும், தூங்குவது இன்பம், கண்ணியின் மடியில் சாய்வதும் இன்பம்.
1: கண்ணியின் மடியில் சாய்வது இன்பம்.
0: தன்னை மறந்தால் பெரும்பேர் இன்பம்.
1: ஆமா ஆமா.
0: என்ன நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. சரி, நீங்கள் எனக்கு பாடல் சம்பந்தமாக கேட்டதுனால நானும் உங்களுக்கு பாடல் சம்பந்தமாக ஒரு கேள்வி தாரேன். இந்த மலர்கள், பூக்கள், ஒரே பூ இருக்கக்கூடாது, வெவ்வேறு பூ இருக்கணும், சரியா? பூக்கள் இடம்பெறுவது போல் அமைந்த பாடல்கள் ஒரு அஞ்சு சொல்லுங்க போறோம். அடுத்து ஒரு ரெண்டு வார்த்தையாக கூட சேர்த்து பாடலாமே, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து அப்புறம்
1: மல்லிகை என் மன்னன்
0: சபாஷ்.
1: ஒன்னா
0: அருமை, இந்த பாட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். அடுத்து
1: அப்புறம்
0: உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. இருக்கா? ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை.
1: அடிக்கடி எல்லா பாடம் கேட்டப்பட்டுதான், ஆனா தகுஞ்சு.
0: ஆமா, அவசரத்துக்கு வர மாட்டேங்க. என்னமா? சரி, உங்களுக்கு ஒரு அரை மதிப்பெண் வச்சுப்போம், எனக்கு ஒரு அரை மதிப்பெண் வச்சுப்போம்.
1: என்னம்மா?
0: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி.
1: நன்றி.
2: என்னாச்சு அரை மதிப்பெண்ல போட ஆரம்பிச்சிட்டியே?
0: இருக்கட்டும், அதாவது நம்ம வந்து ரொம்பயும் வந்து நூல் பிடிச்சாப்புல போக முடியாது. ஆமா, ஒரு அரை மதிப்பெண், அரை மதிப்பெண்ணா சேர்ந்தாலே ஒரு முழு மதிப்பெண் வந்துடும் இல்லையா?
2: வந்துடும்.
0: நல்லா அருமையா பதில் சொன்னாங்க, நல்லா கேட்டாங்கம்மா.
2: கண்டிப்பா இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டுருவோமா?

0: 4:44 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நச்சி,
1: என்னம்மா
0: இப்ப என்கிட்ட யாரு கேள்வி கேட்க வர போறான்னு பாத்துருமா?
1: வாங்க வல உனக்கு. நான் ஒரு டீ கூட கிடைக்கலையான்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன்.
0: டீ தானே நச்சி, போற போக்கில குடிச்சுக்கலாம்.
1: சரி ரைட்டு, பரவாயில்ல. அப்ப யாருன்னு பாத்துருமே.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க? ரைட்டு, வணக்கம்.
1: நமக்கு டீ வாங்கிட்டு வர போயிருக்காரு.
0: அதான் ரெண்டு நேர் வந்த ரெண்டு நேருமே டீ வாங்க போயிட்டாங்க போலயே.
1: ஆமா, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அடுத்த நேர் வராங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், கேள்வி கேக்குறீங்களா? கட்டை போல் இருந்தவன் வெட்டி வெட்டி பிளந்தால் ருசியோ ருசியாது என்ன? கட்டை போல் இருந்தவனை வெட்டி வெட்டி பிளந்தால் ருசியோ ருசியாது என்ன?
2: கட்டை
0: போல் இருப்பவன், கட்டை. ஆமா, மரக்கட்ட மாதிரி இருக்கும், அத வெட்டி வெட்டி பிளந்தா ருசி.
2: மரக்கட்ட மாதிரி சோளக்கருது?
1: இல்ல
0: இல்ல,
2: ஒத்தைக்கு
1: ஒத்த
0: ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, 20

0: மெய்யானதோ? முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே, மூன்றாம் சந்திப்பில் சரியா?
1: ஒன்று சேர்ந்தது, ஒன்று மறியாமல் நின்று போனது. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா,
0: நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கிற பூ அல்லவா? அதான் சொன்ன மாதிரி அந்த 40 செகண்ட் ஓடுறத பார்த்தாலே நமக்கு யோசிக்க முடியல. அதான் அந்த செகண்ட், ஐயோ முடிய போதே முடிய போதே, அதுலதான் பதட்டமா இருக்குமே, நம்ம கவனத்தை செலுத்த மாட்டோம் பாட்டுல, யோசிக்க மாட்டோம், அதுக்கப்புறம் யோசிக்கிறோம்.
1: ஆமா, நல்ல ஒரு முயற்சிமா.
0: கண்டிப்பா இப்ப ஒரு பாட்டை போட்டு விட்டுருவோமா?

0: 4:52 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நச்சி உங்ககிட்ட யாரும் எடுத்து கேள்வி கேட்க போறோம், பாத்துருவோம்.
1: ஆமா
0: வணக்கம்.

0: 4:52 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நச்சி, உங்ககிட்ட யாரும் அடுத்து கேள்வி கேட்க போறோ பாத்துருவோம்.
1: ஆமா,
0: வணக்கம்.
2: அன்பு சகோதரி அவர்களுக்கும், அன்பு சகோதரி அவர்களுக்கும் மாலை வணக்கம். என்று அன்பா நேயர் குற்றாலம் அமரவாணன்.
1: சிறப்பு அருமை. கடைசி நேயர்.
2: கடைசி நேயரா? சந்தோஷம். லைன் கிடைச்சது.
1: எப்படி தண்ணி எல்லாம் எப்படி உழுது?
2: தண்ணி பிரமாணத்துல சீசன் நல்லா இருக்கு சார்.
1: அப்படியா?
2: கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு, தண்ணி ஃபுல்லா இருக்கு.
1: வெரி குட், வெரி குட்.
2: கூட்டம் டல்லா இருக்கு, தண்ணி ஃபுல்லா இருக்கு.
1: சரி, மழை எப்படி இருக்கு?
2: மழை இன்னைக்கு மூணா தான் இருக்கு. மழை ஜாஸ்தி இல்ல.
1: இல்ல என்ன?
2: தட்சிணாமூர்த்தி. சரி,
1: அப்புறம் தென்முக சிவனார்.
2: தென்முக
1: சிவனார்.
2: தென்முக சிவனார். சிவன். சரி.
1: ஆமா, தென்முக சிவனார். அப்புறம் வந்து அமலோற்பவநாதரா ஏதோ சொல்லுவாங்களே, லிங்கோத்பவர். லிங்கோத்பவர்.
2: எல்லாம் சிவனுடைய ரூபமா இருக்கு.
1: ஆமா, எல்லாம் சிவனுடைய ரூபமா தான் இருக்கு.
2: எதிர்பார்க்கிற பதில் வரணும். டக்கு டக்குன்னு
1: வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கு சார்.
2: ஆமா,
1: அவ்வளவுதான். நீங்களே சொல்லுங்க.
2: அவ்வளவுதான். என்னை பொறுத்தளவுல டெக்னாலஜி இருக்கிறது வந்து தட்சிணாமூர்த்தி, அப்புறம் சனீஸ்வர பகவான், பைரவர், நடராஜன்.
1: வாரியார் சுவாமிகளோட பிறந்த நாள் இல்லையா?
2: தட்சிணாமூர்த்திஸ்வர பகவான், பைரவர், நடராஜர்
1: அப்படிங்கிறார்.
2: சுத்தி பார்த்தேன், எப்படி இருக்கான்னு
1: பார்த்தேன். அப்புறம் பாவண்ணா வரிசையில.
2: பாலைவிளக்கு.
1: சரி.
2: பார்த்தால் பச்சை தீரும், பார் மகளே பார், பாலும் பழமும், பாவ மன்னிப்பு, மாசம்,
1: பாலும் பழமும்
2: கண்டிப்பா வேணும். பாலும் பழமும்
1: கண்டிப்பா
2: வேணும்.
1: சிறப்பு, சிறப்பு, சூப்பர். அடிச்சு பம்பர் பரிசு அடிச்சாச்சு. ரெண்டு மதிப்பெண் குட்டாலம் அம்பலவாணன் சார் தான். ஆமா ஆமா,
2: ரொம்ப சந்தோஷம்.
1: தாங்கியாச்சு. ஆமா, ஜோரா போய் ஒரு குளியல போட்டு வாங்க. நச்சுன்னு
2: ஒரு நாள் போட்டு
1: அப்படி
2: வாங்க.
1: சரியா?
2: குளிச்சிக்கலாம்.
1: சரி சரி. கொஞ்சம் இது வந்து பித்த உடம்பு பட்டுன்னு வந்து குடூர்ல ஆடிடக்கூடாதுன்னு
2: கொஞ்சம் மூலிகை கலந்து தண்ணி.
1: அப்படியா?
2: ஒண்ணும் செய்யாது.
1: சரி சார், ரைட். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி நிகழ்ச்சியா கலந்துட்டு
2: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி தான்.
1: ஆஹா, சந்தோஷம், மகிழ்ச்சி.
0: பட்டைகள் யோசிக்க கூட
1: கேட்க. நீங்க பதில் சொல்லுங்க, நான் நினைச்ச சொல்லுங்க அப்படின்னு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டார்.
0: கண்டிப்பா
1: இப்ப வந்துமா. இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து 6 நேயர்கள், அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் என்னன்னு நம்ம சொல்லணும் இல்லையா?
0: ஆமாம்.
1: சுப்பியாபுரம் ராசாத்தி வந்து 1 மதிப்பெண், முள்ளக்காடு பாபு 1.5 மதிப்பெண், அப்புறம் வந்து திருநெல்வேலி கண்ணம்மாள் வந்து 1 மதிப்பெண், இந்திரா நகர் சாந்தி வந்து 1.5 மதிப்பெண், சாத்தங்குடி முருகன் இருக்கார் இல்லையா, அவர் பாவமாக

0: வந்து ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்கார். அப்புறம் வந்து குற்றாலம் அம்பலவாணன் வந்து ரெண்டு மதிப்பெண். இதில் சுபகலா வந்து மூன்று மதிப்பெண் வாங்கியிருக்கிறார். சுப்பிரமணியன் வந்து ரெண்டு மதிப்பெண் வாங்கியிருக்கிறார். நல்ல விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக பரபரப்பாக நம்முடைய பொறிகை தும்பி நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து
1: நிறைவு செய்கிறோம்.
0: ஆமாம், அருமையாக போச்சு. எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்களையும்
1: பாராட்டையும் நன்றியும் சொல்லிக்கிறோம். இதோட கிளம்புறேன் நான், சுபகலா.
0: எல் சுப்பிரமணியன்.
1: நிகழ்ச்சி நிறைவாக பாடல் வருது, கேளுங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டுப் பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக

மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இளைஞர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தர்மபுரி அணியை வீழ்த்தி வத்தலகுண்டு அணி கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே. 5:04 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1978 வெளியான திரைப்படங்கள்ல இருந்து வரக்கூடிய பாடல்களையும் தகவல்களையும் தான் கேட்க இருக்கிறீங்க. அந்த வகையில் முதல் திரைப்படம் அந்தமான் காதலி. அந்தமான் காதலி திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றிகரமான தமிழ் திரைப்படம். 1978 எவ்வளவோ திரைப்படங்கள் வந்திருக்கு, வெற்றிகரமான படங்கள். அதில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் இந்த அந்தமான் காதலி. முக்தா சீனிவாசன் மற்றும் நடிகர் சிவாஜி கணேசன், சுஜாதா நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தின் பெரும்பாலான பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் தான் படமாக்கப்பட்டிருக்கு. அந்தமான் காதலி அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ப அதிகப்படியான முக்காவாசி காட்சி பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவுகளை அழகான இயற்கை காட்சிகளாக நமக்கு காமிச்சது இந்த தமிழ் சினிமா வரலாற்றிலே இந்த அந்தமான் காதலி திரைப்படத்தில் மட்டும்தான். இந்த அந்தமான் காதலி திரைப்படம் பார்த்திங்கன்னா தெலுங்கில் அந்தமான் அம்மாயி அப்படிங்கிற பேரில் ரீமேக்கும் பண்ணியிருக்கிறாங்க. தெலுங்கு மொழியில் ரீமேக் செய்யப்பட்டு அங்கேயும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அந்தமான் காதலி. அந்த வகையில் இப்போ அந்தமான் காதலி திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

5:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1978 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. தமிழ் இலக்கியத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தனோட அக்னி பிரவேசம் அப்படிங்கிற அந்த சிறுகதை வந்து பெரும் விவாதங்களை ஏற்படுத்திட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இதே தலைப்பில் சற்று மாறுபட்ட திரைக்கதையோட இந்த திரைப்படம் வந்து திரைக்கு வந்தது. அது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி பிரவேசம் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. இந்த படத்தின் பாடல்கள் அவரோட இசையில் ரொம்பவே பிரபலமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக வந்து நான் ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலை இந்த காலகட்டத்தில் இருந்த இசை ரசிகர்கள் ரொம்பவே கேட்க துணிந்த அதிகமாக விரும்பி கேட்ட பாடலில் ஒன்று தான் வந்து நான் ஒரு ரசிகன். இதோ அந்த பாடலை இப்போ கேட்கலாம்.

5:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1978 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படிங்கிற படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து நடித்த முக்கியமான திரைப்படங்களில் இது ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த கதாபாத்திர திருப்புமுனை கொண்ட படங்களில் இதுவும் ஒரு முக்கியமான படம். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வில்லன், அதாவது வில்லன்னு ஒரு கேரக்டர் தனியாக இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி படமாக இருந்திருக்கு. இந்த படத்துக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இவர் வந்து இதில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுற அளவுக்கு இசையமைச்சிருப்பாரு. அந்த வகையில் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து ஒரு முக்கியமான பாடலை கேட்கலாம்.

5:21 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். இன்னைக்கு 1978 வெளியான திரைப்படங்களோட அதோட தகவல்களையும் பாடல்களையும் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் வந்து அவள் அப்படித்தான் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சி. ருத்ரையா. 1978 வெளியான இந்த அவள் அப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவோட முக்கியமான காலத்தில் முக்கியமான காலத்தை மீறிய ஒரு பெண்ணிய படைப்பு, அதாவது பெண்ணிய படைப்பு அந்த காலத்திலேயே வந்து ஒரு பெண்ணிய தன்மையோட உள்ள ஒரு படைப்பாக வந்து இந்த அவள் அப்படித்தான் அப்படிங்கிற திரைப்படம் பார்க்கப்பட்டது. படத்தோட தலைப்பும் கூட வந்து அவள் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணிய தன்மையாக கொடுத்துருக்கிறதை வச்சே இந்த படம் வந்து பெண்ணிய படம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தில் கதாநாயகி வந்து காதலில் சிக்காமல் தன்னோட சுயமரியாதையோடு வாழும் ஒரு நவீன பெண்ணின் மனப்போராட்டத்தை வந்து இந்த திரைப்படம் தான் வெளிப்படுத்தியிருக்கு. அந்த திரைப்படம் தான் அவள் அப்படித்தான்.

5:27 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1978 வெளியான திரைப்பட தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் என்னை போல் ஒருவன். இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா 1973 வந்து இந்த படம் வெளிவரும்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தயாரிப்பு பணிகள் தாமதப்பட்டதுனால்

சில காரணங்களால இது வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழித்து ஒரு 18 மார்ச் 1978 அன்னைக்கு தான் திரையரங்கில் வெளியாச்சு. படம் வந்து ரொம்ப காலதாமதமாக வெளியாகாத நிலையில் இருக்கும்போது திரையுலகில் பலரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த படம் வெளியாகாது, அவ்வளோதான், இந்த படம் இனிமேல் தேட்டருக்கே வராது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் அந்த கணிப்புகள் எல்லாத்தையும் பொய்யாக்கி இந்த படம் வந்து வெளியாகி தேட்டரில் கிட்டத்தட்ட 10 வாரங்களுக்கு மேல் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வெற்றி பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சிவாஜி கணேசன் வந்து சேகர் அப்படிங்கிற பணக்கார தொழிலதிபராகவும், சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற கிராமத்து இளைஞனாகவும் முற்றிலும் மாறுபட்ட 2 சம வயதுடைய கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தினார். இது அந்த என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

5:32 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1978 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு

பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் காற்றினிலே வரும் கீதம். இந்த திரைப்படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாத்தையுமே வந்து, பாடல்கள் இது எல்லாத்தையுமே வந்து பஞ்சு அருணாச்சலம் தான் எழுதினாராம். இந்த படத்தோட தலைப்பு வந்து இப்போ ஒரு பழைய பாடலை நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்தால் கூட, இது ஒரு நவீன குடும்ப நாடக பாணியில் தான் வந்து இந்த கதை அமைஞ்சிருக்குதான். பொதுவாக வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு முழு நீள திரைப்படத்தில் 5 அல்லது 6 பாடல்கள் இருக்குமா. ஆனால் இது வந்து அந்த கால வழக்கத்திற்கு மாறாக இந்த காட்சியிலே வரும் கீதம் திரைப்படத்தில் 3 பாடல்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கான். அந்த பாடல்களையும் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுத வாணிஜெய மற்றும் எஸ் ஜானகி இவங்க 2 பேரும் தான் அதிகமாக பாடியிருக்கிறாங்களாம். பொதுவாக வந்து இயக்குனர் எஸ்பி முத்துராமன் வந்து நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களை வச்சே படம் இயக்குவாராம். அவரோட அதிக படங்களில் முன்னணி நடிகர்களான ரஜினி, கமலஹாசன் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும் அவர் நடிகர் ஆர் முத்துராமனோட கூட்டணி சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ காட்சி நிலை வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

5:38 கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1978 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் பிரியா அப்படிங்கிற திரைப்படம். எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்தும் ஸ்ரீதேவி நடிப்பில் 1978 வெளியான திரைப்படம் தான் பிரியா. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சுஜாதா எழுதிய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமா. இந்த திரைப்படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீரியோ சவுண்ட், அந்த முதல் முதல்ல வந்து ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டில் தமிழக சினிமா வரலாற்றிலேயே முதல் முதலாக அந்த ஸ்டீரியோ சவுண்ட் ரெட்டை ஒளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடல்களை பதிவு செய்த திரைப்படம் பிரியா திரைப்படம் தான். பாடகர் கே ஜே யேசுதாஸ் வந்து தரங்கிணி ஸ்டுடியோ, அதாவது அவரோட தரங்கிணி ஸ்டுடியோவுக்காக வாங்கின புதிய கருவிகளை வச்சு இசைஞானி இளையராஜாவின் இசையில் இந்த பாடல்களை எல்லாத்தையும் ஸ்டீரியோ முறையில் பதிவு செஞ்சுருக்காங்க. திரையரங்குகளில் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு மழை பெய்கிற சத்தம், கூட்டத்தின் சத்தம், இந்த மாதிரியான சத்தம் எல்லாம் ஒரு புதிய உலகத்தரத்திலான ஒரு சவுண்ட் எஃபெக்டை, அந்த ஒளி அனுபவத்தை கொடுத்துருக்குதான். அந்த வகையில் இப்போ பிரியா திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6ங்க.
5: ஐந்து மணி 45 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1978 வெளிவந்த தமிழ் திரைப்பட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் முள்ளும் மலரும். இயக்குனர் மகேந்திரனோட இயக்கத்தில் 1978 வெளியான தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படக்கூடிய திரைப்படம் தான் இந்த முள்ளும் மலரும். இந்த திரைப்படம் 1966 வெளிவந்த கல்கி வார இதழை வந்து வார இதழில் உமாச்சந்திரன் எழுதிய முள்ளும் மலரும் அப்படிங்கிற நாவலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இயக்குனர் மகேந்திரன் வந்து இந்த நாவலை வந்து முழுமையாக படிக்கவே இல்லையாம். காளி கதாபாத்திரம் வந்து புலியோடு சண்டையிட்டு கையை இழக்கிற ஒரு பகுதி வரைக்கும் மட்டுமே இந்த நாவலை படிச்சுட்டு மீதி கதையை தன்னோட சொந்த கற்பனையிலேயே திரைக்கதையாக மாற்றி எழுதிட்டாராம். ரஜினிகாந்த் நடித்த படங்கள்லேயே அவருக்கு ரொம்ப பிடித்த படம் இந்த முள்ளும் மலரும் தான் அப்படின்னு அவரே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறாராம். இவரோட படத்தில் இந்த யதார்த்தமான இவரோட நடிப்பை பார்த்துட்டு வியந்த ரஜினியின் குருநாதர் இயக்குனர் கே பாலச்சந்தர் சொன்னாராம், உன்னை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரஜினிக்கு மனமாற கடிதம் எழுதி வாழ்த்து கூறினாராம். தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக கருதக்கூடிய இந்த முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

5:53 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 1978 வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தகவல்களையும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் கிழக்கே போகும் ரயில். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் 1978 வெளியான தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றிய காவியம்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 1978 வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தகவல்களையும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் கிழக்கே போகும் ரயில். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் 1978 வெளியான தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றிய காவியம் வந்து கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு சொல்லலாம். 16 வயதிலே படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் பாரதி ராஜா இயக்கிய 2வது திரைப்படம் வந்து இந்த கிழக்கே போகும் ரயில் தான். நடிகை ராதிகா சரத்குமார் பாஞ்சாலி அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மூலம் இந்த படத்தின் மூலமாக தான், கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற இந்த படத்தின் மூலமாக தான் முதன் முதலாக வந்து தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாகறாங்க. முதல்ல இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் தான் வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து தேர்வு பண்ணணும்னு நினைச்சாராம். ஆனால் சில காரணங்களால் ராதிகா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ராதிகாவுக்கு அதுதான் முதல் படம் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்தில் அவருக்கு கேமரா முன்னால் நடிக்க தெரியலையாம். பூவரசம் பூ பூத்தாச்சி அப்படிங்கிற பாடல் படப்பிடிப்பின் போது இயக்குனர் பாரதி ராஜா சொன்னாராம், மான் போல ஓடி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படி மான் போல ஓடி வர சொன்னதுக்கு ராதிகாவால் சரியாக ஓட முடியலை, அதனால் கோபமடைஞ்சிட்டாராம் பாரதி ராஜா. உடனே பாரதி ராஜா கிட்ட அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு போகிறேன் திரும்ப அப்படின்னு ராதிகா அவங்க சொல்லியிருக்காங்க. பின்னாடி அவங்களுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி நடிக்க வச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த சுதாகருக்கும் பரஞ்சோதி அப்படிங்கிற கவிஞன் கதாபாத்திரம் மூலமாக இந்த திரைப்படத்தில் தான் அவருமே கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்காங்க. இதோ கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இதுவரைக்கும் படமும் பாடலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன் நான் சுபகலா. நிகழ்ச்சியின் நிறைவாக கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேளுங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தெருவிலிருந்து விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இளைஞர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தருமபுரி அணியை வீழ்த்தி வத்தலகுண்டு அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:03 நீங்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர்.

வைராக்கியம் என்பது கோபப்படுவது அல்ல, அமைதியாக சாதித்து காட்டுவது. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில், நிலை பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: இருள் இல்லை என்றால் ஒளியின் மதிப்பு தெரியாது, தோல்வி இல்லை என்றால் வெற்றியின் மதிப்பு புரியாது. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6.

0: கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 6:19 நேரில் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில். நிலை பண்பலை 102.6 நேர்வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் குறுக்கு வழியில் அடைந்துவிட முடியாது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஆறு மணி 23 நிமிடத்தில் பக்திமலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6. வாழ்வின் சிறிய தருணங்களையும் மகிழ்வுடன் அனுபவியுங்கள், ஏனெனில் தவறப்பட்ட பேரின்பமாக அவை நாளை தெரியக்கூடும்.
4: வாழ்ந்திடும் ராஜா வலிவான மெய்யுரை நேசா வளனாகூர் வாழ்ந்திடும் ராஜா

பதில் சொல்ல நேரம் ஒதுக்காதீர்கள். உங்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மட்டும் பதில்களாக இருக்கட்டும். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6 இல்.

நேரம் 6:30 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நிலைப்பண்பலை 102.6 தொடர்வது சேவை செய்திகள். மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழுவானது தன சுற்றறிக்கை எண் 7 ஹஜ் 2027 புனித பயணம் மேற்கொள்ளவிருக்கும் தமிழ்நாட்டைச் சார்ந்த ஹஜ் பயணிகளுக்காக சேவையாற்ற மாநில ஹஜ் ஆய்வாளர்களை தற்காலிகமாக சவுதி அரேபியா அனுப்ப நிகர்நிலை மூலம் அதாவது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. தற்காலிகமாக பணிக்காலம் 3/4/2027 முதல் 25/6/2027 வரை சுமார் 2 மாத காலம். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், துணை இராணுவ படைகளில் பணியாற்றும் தகுதி வாய்ந்த அலுவலர்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் அல்லது மத்திய மாநில அரசின் கீழ் இயங்கும் பொது நிறுவனங்களில் பணியாற்றும் நிரந்தர பணியாளர்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆவார்கள். மாநில ஹஜ் ஆய்வாளர்கள் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் காலம் பணிக்காலமாக கருதப்படும். இப்பணிக்காக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும் முறை, தகுதி, நியமன முறை ஆகியன மும்பை இந்திய ஹஜ் குழுவின் இணைய முகவரியான www.hajcommittee.gov.in மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஆன்லைன் விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/8/2026 என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ அறிந்து மரியாமலன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜா இசையில் ஸ்நேகன் வரிகளில் ரஞ்சித் சுஜாதா மோகன் குரலில் சொல்கிறேன் பாடல் வந்துட்டு கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

6 மணி 36 நிமிடத்தில் கேட்டுருக்கீங்க சேவை செய்திகள் தான் நிலை பண்பலை 102.6. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீஷா பூமியில் விஜயதசமி அன்னைக்கு நடைபெறக்கூடிய தர்மசக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்துகிட்டு திரும்புகிறவங்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 5000 வரை மானியம் வழங்கக்கூடிய திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு இருக்குது. இந்த திட்டத்துக்கிழமை 2026 ஆம் ஆண்டு பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. இதற்கான விண்ணப்ப படிவத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை 15/11/2026க்குள்ள உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமஹால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 600005 என மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜனேஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஐயா திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் பா விஜய் வரிகளில் கே கே ஸ்ரேயா கோஷல் குரல்களில்

6:42 நிமிடத்தில் நிலப்பண்பலை 102.6 சேவை செய்தியில் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆண்டுதோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தி வருகிறது. பொதுமக்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ள முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளோர் 31/8/2026 வரை tncmtrophy.sdat.in அப்படிங்கிற இணையதளத்தில் உரிய ஆவணங்களோட பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுது.

மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ள போட்டிகளில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 38 வகையான விளையாட்டுப் போட்டிகளுடன் இந்த ஆண்டு முதல் வில்வித்தை, உசு, துப்பாக்கிச் சுடுதல், யோகா, மல்லர் கம்பம், ஸ்பீட் ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுகளான கயாக்கிங் மற்றும் கேனோயிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு தடகளம், பேட்மிண்டன், கூடைப்பந்து, கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி, கபடி, சிலம்பம், நீச்சல், மேஜைப்பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கேரம், சதுரங்கம், ஸ்பீட் ஸ்கேட்டிங், யோகாசனம், கடற்கரை கையுந்து பந்து, டென்னிஸ், பளு தூக்குதல், வாள் சண்டை, ஜூடோ, சாலை சைக்கிளிங், குத்துச்சண்டை, உசு, வில்வித்தை, மல்லர்கம்பம், ஜிம்னாஸ்டிக், கயாக்கிங் அண்ட் கனோயிங், துப்பாக்கிச் சுடுதல், ஸ்குவாஷ் மற்றும் கோகோ, பால் பேட்மிண்டன் போட்டிகளும், பொதுப்பிரிவு ஆண்கள் பெண்களுக்கு தடகளம், கிரிக்கெட், கையுந்து பந்து, கால்பந்து, கேரம், சிலம்பம், யோகாசனா, பேட்மிண்டன், கபடி, இஸ்போர்ட்ஸ் போட்டிகளும், அரசு பணியாளர்கள் ஆண்கள் பெண்களுக்கு தடகளம், சதுரங்கம், கபடி, கையுந்து பந்து, யோகாசனம், பேட்மிண்டன், கேரம் போட்டிகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபிசிக்கல் சேலஞ்சு பிரிவில் தடகளம், பேட்மிண்டன், வீல் சேர், டேபிள் டென்னிஸ், பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி பிரிவில் தடகளம், சிறப்பு கையுந்து பந்து, மனவளர்ச்சி குன்றியோர் பிரிவில் தடகளம், எரிபந்து, செவித்திறன் மாற்றுத்திறனாளி பிரிவில் தடகளம், கபடி, எரிபந்து, நீச்சல் பிரிவில் தடகளம், கால்பந்து போட்டிகளும் நடைபெற இருக்குது. இந்த போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகள் 1/1/2008 அன்றால் அதற்கு முன்னரோ பிறந்திருக்க வேண்டும். இளங்கலை 1ஆம் ஆண்டு முதல் முதுகலை 2ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் பொறியியல் மற்றும் மருத்துவம் படிக்கும் மாணவ மாணவிகளும் 1/7/2001 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ பிறந்திருக்க வேண்டும். பொதுப்பிரிவு ஆண்கள் பெண்கள் 15 வயது முதல் 35 வயது வரை அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளுக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களான நிரந்தர பணியாளர்கள் அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க டிஎன்சிஎம் டிராஃபி டாட் எஸ்டிஐடி டாட் இன் என்ற இணையதள முகவரி மூலம் முன்பதிவு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாவட்ட அளவிலான முதலமைச்சர் விளையாட்டுக் கோப்பை போட்டிகளில் பங்கேற்க முன்பதிவு செய்திட கடைசி நாள் 31/8/2026 ஆகும் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஐயஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஜி படத்திலிருந்து வித்யாசகர் இசையில் கபிலன் வரிகளில் கே கே குரலி சூப்பனார் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 6:50 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்தியில். வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி ஆகஸ்ட் 27 அன்று அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. இத்திட்டம் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறை தீர்க்கும் மற்றும் சேவை வழங்கும் தளமாகவும் தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் செயல்படும். வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் 27/8/2027 வியாழக்கிழமை அன்று காலை 9 முதல் நடைபெற இருக்குது. எந்தெந்த இடங்கள் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மெரிட் தொழில்நுட்பக் கல்லூரி கடையம் முக்குடல் மெயின் ரோடு இடைகால் அங்கேயும், தென்காசி மாவட்டத்தில் ஸ்ரீ வையாபுரி வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி ராஜபாளையம் ரோடு சங்கரங்கோயில் அங்கேயும், தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முனிசிபாலிட்டி கூட்டரங்கம் பேருந்து நிலையம் அருகில் திருச்செந்தூர் அங்கேயும் வச்சு நடைபெற இருக்குது. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், தொழிலதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்ம நிகழ்ச்சியப்போ தேவதை கண்டேன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பா விஜய் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா, கங்கா குரல்களில் சுப்பிரண பாடல் வந்துட்டு இருக்கு. கெட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 6:56. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இல் நாளை 26/8/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஃப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவரை உயர்த்துகிறதா தாழ்த்துகிறதா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்பப்படல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நந்தாதேவி தேசிய பூங்கா. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே உறவுகளை தமதாக்க நீங்கள் கடைபிடிக்கும் வழிகள். 1:00 நலம்தானா குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். தொடர்ந்து தரமான சத்துக்கள் நிறைந்த தாமரை விதை பற்றிய தகவல்கள். பிற்பகல் 2:00 குக்கு நேயர் உட்பபடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55

0: நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல். தமிழறிஞர் திரு வி கல்யாண சுந்தரனார். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
0: நேரம் 7:00. நேர்களே, இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
7: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
8: சைபால்.
9: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
8: சைபால்
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
10: ஒரு சன்னியாசி, அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை, அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டுருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதை மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம்

0: கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு பின்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கினா என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ளே வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு. நானும் இந்த ஆள்
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: மாலை வணக்கம் நேர்களை கேட்டு இருக்கீங்க, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 7:05 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவல்கள். ஸோ இன்னைக்கு அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, நாம் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம எல்லாருக்குமே பலவிதமான கனவுகள் வந்து தூக்கத்தில் வந்து வரதான் செய்யும். அப்படி ஒரு திகிலான கனவு வந்து ஒன்று வரும். என்ன அப்படின்னா, திடீர்னு வந்து ஏதோ ஒரு மலையிலேருந்து நம்ம வந்து கீழே விழுற மாதிரியோ, இல்லைனா ஏதோ பெரிய கட்டடத்திலிருந்து நம்ம கீழே விழுற மாதிரியோ, இல்லை குதிக்கிற மாதிரியோ, எந்த மாதிரியான கனவுகள் எல்லாமே வரும். அடுத்த செகண்டே என்னாகும், நம்ம உடம்பே அப்படி அது வந்து நாமளும் கீழே விழுற மாதிரியே பெட்டில் உருண்டிருப்போம். நமக்கு வந்து ரொம்ப படப்படப்பட முழிப்பு கூட வந்துடும் அந்த சமயத்தில். ஆனால் கண் முழிச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், நம்ம கட்டிலையோ மெத்தையிலையோ நம்ம படுத்துருக்க அதே இடத்துல தான் படுத்திருப்போம். இன்னும் கொஞ்சம் விழுந்த மாதிரி புரண்டு படுத்திருப்போம். ஸோ ஏன் இந்த மாதிரியான கனவு வருது, இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கப்புறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜா இசையில், தாமரை வரிகளில் ஜேசி கிஃப்ட், சுஜாதா மோகன், கங்கா, பிரேம்ஜி குரல்களில்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

7:12 நிலைப்பண்பலை 102.6 தான் கேட்டுட்ருக்கிறீங்க. அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது தூக்கத்தில் வந்து திடீர்னு அந்த மாதிரி கீழே விழுற மாதிரி கனவு வருது, இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்ல தான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இதை என்ன நினைப்போம், இது ஒரு கெட்ட கனவு போல் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா திடீர்னு எதோ நினச்சி நம்ம படுத்துருக்கோம், அதான் போய்ட்டு பயத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது உண்மையிலே இல்லை, நம்ம மூளை வந்து பண்ணக்கூடிய ஒரு அலர்ட்டான வேலை இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சயின்ஸில் வந்து இதை ஹிப்னிக் ஜெர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு வந்து தெரியுமா? நம்ம ரொம்பவே சோர்வாக இருக்கிறப்போ நம்மளுடைய உடம்பும் ரொம்ப வேகமாக தூக்க நிலைக்கு வந்து போயிடும். அப்படி போகும்போது நம்ம இதய துடிப்பும் சுவாசமும் திடீர்னு ரொம்ப வேகமாக குறைய ஆரம்பிக்கும். இங்கே தான் நம்மளுடைய மூளை வந்து ஒரு தப்பு கணக்கு பண்ணுது. நம்ம உடம்போட இயக்கம் திடீர்னு இவ்வளோ குறையிறத பார்த்து நம்ம மூளை வந்து நம்ம உடம்புக்கு ஏதோ ஆகிருச்சோ இல்லை நம்ம உயரத்துலேருந்து கீழே விழுறோமோ அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிக்குது. ஸோ இன்னும் தொடர்ந்து வந்துக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு சிவகாசி திரைப்படத்திலேருந்து, ஸ்ரீகாந்த் தேவா இசையில், பேரரசு வரிகளில், கே கே வசுந்தரா தாஸ் குரல்களில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7:19 நிமிடத்தில் அறிவியல் தகவல் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. தூக்கத்தில் ஏன் அந்த கனவு வருது, ஏன் நம்மளை வந்து இப்படி தூக்கி போடுற மாதிரி உணர்வுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நம்ம உடம்பை காப்பாற்றணுங்கிற ஒரு பதத்தில் நம்ம மூளை வந்து நம்மளுடைய தசைகளுக்கு வந்து 1 செகண்டுக்குள்ளே வந்து ஒரு சிக்னல் வந்து அனுப்புது. ஸோ அது என்ன சிக்னல் அப்படின்னு சொன்னால் அது வந்து எலக்ட்ரிக் பல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக் பல்ஸ் சிக்னலை அனுப்புறது வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே நம்ம உடம்பு வந்து தூக்கி போட வைக்குது. நம்ம ஏதோ கீழே விழுந்த மாதிரியோ யாரோ தள்ளி விட்ட மாதிரியோ அப்படியே தூக்கத்தில் நம்ம உடம்பையும் வந்து அப்படியே அசைய வைக்குது. இது எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சிம்பிள், நம்ம வந்து உயிரோடு தான் இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம மூளையே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரீபூட் சிக்னல் தான் இது. ஏன்னா மூளைக்கே ஒரு டவுட்டில் இருக்கும், அது இருந்தாலும் அதை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்யுது. ஆனால் இதுவே அடிக்கடி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு அப்புறமா வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து இப்போ 6 படத்துலேருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், நான் முத்துக்குமார் வரிகளில், ஸ்ரீனிவாஸ் கல்பனா குரல் ரிலீஸ் பண்ண பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: இந்த மாதிரி மனதை மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6
1: 7:25 அறிவியல் தகவல் தான் கேட்டுருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 இந்த ஹிப்னிக் ஜெர்க் அப்படிங்கிற அந்த நிகழ்வு நம்ம தூக்கத்தில் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அது ஏன் அடிக்கடி இந்த மாதிரி நடந்ததுன்னு அதுக்கு என்ன ரீசன் வந்து சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதிகமாக நம்ம தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கனவு வந்து நம்ம உடம்பு அப்படியே தூக்கிப்பட வச்சதுன்னா அதுக்கு வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இல்லை அப்படின்னா நம்ம தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்து, இரும்பு சத்தோ இல்லைனா மெக்னீசியம் சத்தோ, இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாலுமே இந்த மாதிரியான உணர்வு நமக்கு வந்து அடிக்கடி வரும். நிகழ்ச்சி நிறைவான பாடலாக மாயாவி திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் நான் முத்துக்குமார் வரிகளில் புஷ்பவனம் குப்புசாமி கல்பனா ராகவேந்திர குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
2: நேரம் 7:31 நேரில் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. தொடர்வது ஆசை ஏஞ்சல். ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்படலை நீங்களும் கேட்டுருச்சிங்கன்னு ஆசைப்பட்டிங்கன்னா, ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் உங்களுடைய பெயர், ஒரு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதை எல்லாத்தையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆசை ஏஞ்சல், அகில இந்திய வானொலி நிலையம், நிலைப்பண்பலை 102.6 6 2 7 0 0 2 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்புனீங்கன்னா, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்படலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ முதலாவது பாடல் கேட்டிருக்க நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சுமுத்து, நெல்லை டவுன், நடராஜன், பரமசிவானந்தம், மஞ்சள் நீர் கயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளையன்கரிசல், சந்திரபோஸ், சுஜன், இவங்களாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக கொடிப்பிறகு படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: ஏழு மணி 37 நிமிடத்தில் ஆசைஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா, மஞ்சுளா, வெங்கடேஷ் பாபு, கீர்த்திகா, சுரேஷ் குமரன், சக்தி ஜனார்தனன், சுவாமிநாதன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் டவுன் மேலரத விதி, கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமியா இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக தூரல் நின்று போச்சு அந்த படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.
3: இனி தஞ்சம் மல்லி

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

பால்பாண்டி மேரி பொட்டலருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் சிம்மன் சாலை வண்டியூர் சக்தி ஜனார்தனன் ஸ்ரீதேவி குமரன் உபேந்திரன் ஸ்ரீதேவி அஸ்ரித் பவஷ்யா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இதே கோயில் படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

பாமாக கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாக சாச நின்னிக்காக பத நிசகம பாப்ப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: 7:41 ஆசைஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. உடையாமொழி, பால்ராஜ், பால் தினகரன், ஆகாஷ், சுதா, அபிநந்தன், அஸ்வந்தன், பூமா, மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, சக்தி, ஜனார்தனன், நந்தினி, மான்ஷி, பிரணீதா, மோதிலால், மணிமாலா, மந்தாகினி, மண்டோதரி இவங்களாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக தம்பிக்கு எந்த ஒரு படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்?

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஏழு மணி 56 நிமிடத்தில் ஆசைஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், ராணி, மஞ்சள் நீர் கயல் சிங் அரவேல், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, சங்கராபுரம் சிங்காரவேல், பொன் சீனிவாசன், அப்புறம் மேலச்செவல் முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக சர்வசுந்தரம் படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களை நீ கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும், ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளை, அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல்பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஓசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஓசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில், ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது.

இனிய வணக்கம் நேர்களை கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய இலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 8:05 நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுறீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நம்ம நிகழ்ச்சியில் வந்து இப்போ முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன், இதே தாமரை படத்துலேருந்து ஒரு காதல் தேவதை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
3: எட்டு மணி பத்து நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. ஜங்ஷன்லேருந்து வெண்ணிலா, பூவெல்லாம் உன்வாசம் படத்துலேருந்து தாளாட்டும் பூங்காற்று, இந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
3: எட்டு மணி 18 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க ஆசைப்பட்டீங்கன்னா 944-33-6074 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சாத்தான்குளத்துலேருந்து வைதேகி, ராஜா சின்ன ரோஜா படத்துலேருந்து ஒரு பண்பாடு இல்லை என்றால் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
2: எட்டு மணி 24 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. டவுன்லேருந்து சங்கர் நாராயணன் பெரியசாமி கேட்டிருக்காங்க. தெற்கத்தி கலன் படத்துலேருந்து ராதா அழைக்கிறாள் அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 21 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 9443364 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் என்ன பற்றி திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க மதுரையிலிருந்து சபிதா. ஒன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்துலேருந்து என்னை

8:35 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. புதுக்குடியிலேருந்து சிவகுமார், மூன்றாம் முறை படத்துலேருந்து கண்ணே கலைமானே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8 மணி 19 நிமிடத்தில் குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கிறீங்க. மத்தியாலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு உங்களுடைய விருப்பப்பாட்டில் கேட்டுறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364074 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்கள் இருக்காங்க. கடங்கநேரிலிருந்து கண்ணன் சுமதி, கிராமத்து அத்தியாயம் படத்துலேருந்து ஊத காத்து அந்த பாடல் என்ன

8:44 மடத்தில் கொக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கிறீங்க. மத்தியாலே 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. டவுன்லேருந்து நாகராஜன், உன்னை நினைத்து படத்துலேருந்து என்னை தாளாட்டும் அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: குக்கூ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வீரவுண்டிலிருந்து விஸ்வநாதன், மாப்பிள்ளை படத்திலிருந்து என்னதான் சுகமோ நெஞ்சிலே. இந்த பாட்டு தாருங்கள்.

8:53 கொக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. கீழச்சுரண்டையிலேருந்து பிரம்மசக்தி, செல்வராஜ், முத்து, பாலகிருஷ்ணன், முத்து செல்வன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. உழவன் மகன் படத்துலேருந்து உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படிங்கிற அந்த பாடல் இடம் சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் இன்னொரு நேரம் வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல் கொடுக்க முடியலனாலும் அவங்களுடைய பேரை வந்து சொல்லிடுறோம். யார் அப்படின்னா, திருநெல்வேலி டவுன்லேருந்து வள்ளிராஜ், பரமேஸ்வரி, இஸ்வந்த் ஸ்ரீ, முதிர்மடியான், ஷர்வினி, பிரதீகா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம நேரப்பாடலாக வந்து உழவன் படத்துலேருந்து பாடல் கேட்டு வந்துடலாம்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. நேரம் 9:15 நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கியச்சாரல். இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் புறநானூறு குறிப்பிடும் சங்ககால தொழில்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். ஒரு நாடு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் மக்கள் செய்யக்கூடிய தொழிலும் வியாபாரமும் சிறப்பானதாக இருக்கணும். மக்கள் இதை சிறப்பாக செய்து நாட்டை வளம்பர செய்தாங்க அப்படின்னா தான் சங்க இலக்கியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. நாட்டுடைய இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுற அந்த தொழில்களை முதன்மையான தொழில் எது அப்படின்னு சொன்னால் வேளாண் தொழிலை வந்து சொல்லலாம். உணவு, உடை, உறைவிடம், இந்த மூன்றில் உணவின் தேவையை உணர்ந்து மக்கள் வந்து வேளாண் தொழிலை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன தொழில்கள்லாம் செய்தாங்க அப்படின்னு வந்து புறநானூரில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்குது. பரிசு திரைப்படத்திலிருந்து கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி. சுசீலா குரலில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்குது. கேட்ட ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பல தொழில்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வேளாண் தொழில் பார்க்குறதா சொல்லியிருந்தேன், அதில் கார்காலத்தில் பெய்த மழையின் ஈரம் உலர்வதற்குள்ள நிலத்தை பல முறை உழுவர். நன்செய் நிலமாக இருந்துச்சுன்னா அதை உழும்போது ஏற்படக்கூடிய அந்த கட்டிகளை உடைக்க தளம்பு அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத மலங்குமிழி செருவி சலம்பு தடி திட்ட பழனவாழை அப்படிங்கிற அந்த பாடல் வந்து கூறுது. நிலத்தை பயன்படுத்தி பல முறை உழுது விதைத்த பயிரை ஒழுங்கு செய்கிறதுக்கும் களை எடுக்கிறதுக்கும் பல கிளைகளையுடைய ஒரு விதமான கலப்பையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக தெரிய வருது. பூமி மயங்க பல உழுது வித்தி பள்ளியாடிய பல்கிளை செவ்வி களைக்கால் களாவீர் நோடலி பூ நந்தி. ஈர நிலமாக இருந்தாலும் அதை பலமுறை உழுறதால புழுதி வந்து உண்டாகும், அந்த இடத்துல எரு இடாமலே நன்கு வந்து விளையும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தன்மையை தான் பூமி மயங்க பல உழுது அப்படின்னு வந்து பாடலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது மூலமாக வேளாண் தொழில் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ இதாக நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் புறநானூர் வந்து குறிப்பிட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில்

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது 9:41 இலக்கச்சரல் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. புறநானூறு குறிப்பிடும் சங்ககால தொழில்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல வேளாண் தொழிலை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம். இப்போ அடுத்ததான் என்ன தொழில் பார்க்க போகிறோம்னா, உடையின் தேவையை நிறைவு செய்வதும் அது மூலமாய் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நெசவு தொழிலை பெண்கள் கற்று அதை குடிசை தொழிலாக செய்து வந்திருக்கிறாங்க. முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மோர் விற்று தங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை வளப்படுத்தின மாதிரி, கணவனை பிரிஞ்ச பெண்கள், தனியாக இருக்கக்கூடிய பெண்கள், இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே தங்களுடைய பொருளாதார தேவைக்காக வீட்டிலேயே நெசவு தொழிலை வந்து செய்திருக்கிறாங்க. நெசவு தொழிலில் ஈடுபட்ட அந்த பெண்களை புறநானூர் வந்து பருத்தி பெண்டீர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. பருத்தி பெண்டின் பணுவலன்ன சிறையும் செற்றையும் புடையுனல் எழுத்த பருத்தி பெண்டின் சிறுதி விளக்கத்து அப்படிங்கிற அந்த பாடல் அடிகளில் பருத்தி தொழில் வந்து நெசவு தொழில் வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுது. இரவு நேரத்துலையும் வீட்டுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்குழியில் பெண்கள் பருத்தி பஞ்சை நூல் நூற்களுக்கு ஏற்ற மாதிரி தரம் பிரித்து அதில் உள்ள குறைகளை நீக்கும் பணியையும் செய்திருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து அடுத்து என்னென்ன தொழில்கள்லாம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து ஜி ராமநாதன் இசையில், சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல்களில்.

9:46 இலக்கிய சரணங்கள் சங்க கேட்டுருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 புறநானூறு குறிப்பிடும் சங்ககால தொழில்கள் பத்தாண்டு நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்குறோம். வேளாண் தொழில் நெசவு தொழிலில் தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததான் என்னென்னா, அடிப்படை தேவைகளில் உணவு உடைக்கு அடுத்த இடத்தை பெறக்கூடியது இருப்பிடம் தான். பழந்தமிழருடைய கட்டுமான தொழிலுக்கு சான்று கோயில்களும் அரண்மனைகளும் தான். தூண்களுடன் கூடிய சிற்றில்களை கட்டுதல், உயரமான மாடங்களை உருவாக்குதல், பாதுகாப்புடன் கூடிய போர்க்கருவிகள் பொருத்தப்பட்ட அரண்மனைகள் அமைத்தல், இது போக அணைகள் நீர்நிலைகளை அமைத்தல்னு பல வகையான கட்டுமான தொழில் நடைபெற்றதை புறநானூர் வந்து கூறுது. சிறிய இல்லமாயினும் அதன் உறுதிப்பாட்டிற்கு தூண்களை நிறுவியதை சிற்றில் நற்றூண் பற்றி அப்படிங்கிற அந்த அடி வந்து சொல்லுது. நற்றூண் அப்படிங்கிறது நல்ல வேலைப்பாடு அமைந்த ஒரு தூண் அப்படிங்கிற பொருள் வர மாதிரி சொல்லுது. நகரத்தில் கட்டடங்கள் மிக உயரமானதாகவும் மலைகளின் கூட்டத்தை போல் நெருக்கமானதாகவும் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத மலைக்கண தன்ன மாடஞ்சிலம்ப என்ற பாடலடியும், உயர்ந்த மணியை விட அதிகமாக ஒளி வீசும் மாடத்தினை கதிர்விடு மணியிர் கண் பொறு மாடம் அப்படிங்கிற அந்த பாடலடியும் கூறுகின்றன. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் சுப்ரண பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:52 இலக்கியச்சாரல் நீங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 புறநானூறு குறிப்பிடும் சங்ககால தொழில்களை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். வேளாண் தொழில், நெசவு தொழில், அப்புறம் வந்து கட்டிட தொழில் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, பழந்தமிழர் இரும்பு போன்ற உலோகத்தோட பயனை வந்து நன்கு அறிந்திருந்தனர். இரும்பை உருக்கி படைக்கலன்கள், வேளாண் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவையெல்லாம் செய்திருக்கிறாங்க. அடுத்ததாக என்னென்னா, அந்த உலோகத்தை வந்து செய்யக்கூடிய அந்த இரும்பு தொழில் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இரும்பு உலைகள் ஆங்காங்கே இருந்த செய்தி வந்து புறநானூற்றில் வந்து கூறப்பட்டிருக்குது. பெண் யானை மூச்சு விட்டது போல் கைகோப்பு பொருந்திய உலையின் வாயினை பிடியுயிர் பண்ண கைவரி வரும்பின் நோவுரல் இரும்புறங் காவல் கண்ணி அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்து கூறுது. அது மட்டும் இல்லாமல், கருங்கை கொள்ளர் செந்தி மாட்டிய இரும்பு நீரினு மீட்டர் கரிதன அப்படிங்கிற அந்த வரியில், வன்மையான கையை உடைய கொள்ளர் இரும்பை காய்ச்சி வடித்து அதை நீரில் வைத்து வன்மையாகி அந்த காட்சி கூறப்பட்டிருக்குது அப்படின்னு புறநானூறு பாடல்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

9:56 இலைக்கச்சுரல் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கடவுளை கண்டேன் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரியில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் சொல்றான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 10 மணி, நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாக தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காட்சிகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து உங்கள் அன்பு சார் ஆண்டனி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எப்படி
0: நலமா இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம், சந்தோஷம். அதற்காக நன்றியும் கூட சார். சொன்ன மிகை திரைப்படம் சார்,

0: 10 மணி 7 நிமிடத்தில் சுகமானவராக நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பதா இருக்கீங்க?
1: அன்பு வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சோமாரி.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? நலமா இருக்கிறோமா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மண்ணவெட்டி மைனர்ல இருந்து மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டால் பாட்டு கொடுங்க சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்ட ரசித்தல் வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: 10 மணி 12 நிமிடத்தில் சுகமான வரங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113132 மற்றும் 0462256113133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: நன்றி.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 18 நிமிடத்துல சுகமான ராங்கல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் தனியாம்பூண்டி கனகர்த்தினம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன படம் வேணும்?
2: உயிரே படத்திலிருந்து நெஞ்சிநிலை நெஞ்சிநிலை.
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.
1: நல்வாழ்த்துக்கள் சார். நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நெஞ்சி

0: 10 மணி 24 நிமிடத்தில் சோமநாதன் நீங்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வீரவனூர்ல இருந்து முருகன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அந்த வருஷம் அந்த விஜயகாந்த் படம் சொன்னோம்ல, என்ன செய்ய மச்சான்,
0: ஆ
1: கருப்பு நீலான்னு.
0: ஆ நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ஆ சரி சார், தேங்க்யூ.

0: 10 மணி 11 நிமிடத்தில் சோமனார் அங்கல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி கொண்டிருக்கும் நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி மற்றும் பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் கடையம் ஞான வில்சன் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மனசும் மனசும் சேர்ந்தாச்சு பூமாலைதான் என்ற பாடல் சார்.
0: நன்றி சார், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது.
1: நன்றி.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: பத்து மணி 36 நிமிடத்தில் சுகமான நேரங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பல்ல கேட்டரசின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில்

0: நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நான்
0: எங்கேருந்து
1: புது,
0: பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்குங்களா?
0: நலமாக இருக்கிறோமா? எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: புதுக்குடி இருந்து அனுராதா பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சத்தியம் படத்தில் இருந்த கல்யாண கோயில்.
0: ஆ, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 10:40 சோமனார் நீங்கள் சங்கிட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? நீங்க கேட்ட படல் வந்துட்டு கேட்ட சித்தல் வந்து நினைஞ்சிருங்க.
2: தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: 10:45 சுகமான வரவங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமையாக வழங்கிட்டு கடையில் ஞானம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்த்து வசனம் நலம் இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நான் கூலிக்காரன் படத்துலேருந்து குத்து விளக்காக குளமாக அந்த பாட்டு பாடுங்க சார்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 50 நிமிடத்துல சுகமான ராகங்கள் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கிறோமா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் புதுக்கோட்டையில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
1: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு எல்லாரும் நல்லவர் படத்துல இருந்து செவப்பு கண்டு மூக்குத்தி சிரிக்கே வந்தே மாங்குத்தி இந்த பாட்டு எங்க சார்?
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.

0: பத்து மணி 54 நிமிடத்தில் சுகமான வாருங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சார் புதுக்கோட்டையிலிருந்து பாபு பேசுகிறேன் சார்.
0: ஆ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சார் நம்ம ஊர் போத்தா படத்துலேருந்து ஆவாரம் பூவுன்னு நாரோடு வாடுன்னு பாடல் சார்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: 10:59 நிமிடத்தில் சுகமான வரங்கள் நீங்கள் சங்கம் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1,897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனிலும் சொன்னப்பா அனைவரும் நலமாக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இது செந்தூரப்பூவை பாட்டுல இந்த செந்தூரப்பூவை அந்த பாட்டு
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து வந்துருங்க.
1: நன்றி நன்றி.

0: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேயர்களே, அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.6 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: FM கோல்டில் இப்போது கேட்கலாம் திரைக்கானம் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து KG யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவு 12:11. இப்பொழுது கேட்கலாம் இறைவின் மடியில். இதில் சின்ன தம்பி, என்னருகில் நீ இருந்தால் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் சின்னத்தம்பி திரைப்பட பாடல் மனோ பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலையத் நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. சிஏடி சங்கர் திரைப்படத்துக்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.

காவிய தலைவி திரைப்படத்துக்காக எம் எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து பி. சுசீலா பாடிய பாடல்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டு.

பாங்குடலின் பின் இசை கேட்டு பூமகள் ராதை தன்னை மறந்தாள். புன்னகை சிந்தும் கண்ணனை தேடி அன்னம் போலே பொன்னடி வைத்தாள். பொங்கும் நினைவுகள் ஏக்கம் தந்திட தன்னந்தனியே மங்கை நடந்தாள்.

0: சென்ச்சுரிஸ். இந்தியா ஆர் கரண்ட்லி லீடிங் த டூ மேட்ச் சீரீஸ் 1-0. தி இந்தியா மீட்டியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD ஹேஸ் ஃபோர் காஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால் ஓவர் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மேகாலய, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பீகார், சத்தீஸ்கட் அண்ட் ஈஸ்ட் ராஜஸ்தான் டுடே. மீன்வைல் பார்ட்ஸ் ஆஃப் டெல்லி NCR விட்னஸ் லைட் டு மாடரேட் ரெயின் டியூரிங் த டே. IMD ஹெஸ் செட் தட் கிளவுடி ஸ்கை கண்டிஷன்ஸ் வில் கண்டினியூ டு ப்ரிவேல் ஓவர் டெல்லி வித் ஸ்பெல்ஸ் ஆஃப் லைட் டு வெரி லைட் ரெயின்ஃபால் ஃபார் த நெக்ஸ்ட் 2 days. அண்ட் தட் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் நியூஸ் புலட்டின்.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் ஜானி, நட்சத்திரம், மலர்களே மலருங்கள் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம்.

கேட்டு அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.

நேயர்கள் இனி கேட்க இருப்பது இனிய ராகம். இந்நிகழ்ச்சியில் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, அதைத் தொடர்ந்து அமர் சங்கீத் அவர்களின் வயலின் இசை, அதையும் தொடர்ந்து குலாம் அலி ஹீர் அவர்களின் கசல் ஆகியவை கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் ஸ்ட்ரெஸ் தி நீட் டு எக்ஸ்ப்ளோர் காமன் யூட்டிலிட்டி காரிடார்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் வேர் எவர் ஃபீசபிள், particularly while planning major transport and infrastructure projects. Chairing the 53rd meeting of Pragati at Sevatirth, Mr. Modi called upon ministries and states to examine such integrated approaches at the planning stage itself, keeping in view their technical and economic feasibility. He said that speed of execution must be accompanied by uncompromising quality. Call upon ministry, states and implementing agencies to adopt modern technologies and strengthen quality assurance and supervision at every stage. During the meeting, Mr. Modi reviewed 6 key infrastructure projects

நிகழ்ச்சியில் தொடர்ந்து அட்டுக்காராதனி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை மனோரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் எம்பலம் பி சதாசிவம் அவர்களின் நாகசுரேசியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. சிவன் வயல் எஸ் எம் ராஜரத்தினம் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரச சாமதான என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் காப்பி நாராயணி ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து என்னை நீ மறவாதே என தொடங்கும் எம் தண்டபாணி தேசிகர் இயற்றிய பாடல், ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

பண்பலை 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் பி.யு. சின்னப்பா. படம் ஜெகதல பிரதாபன்.

தேவியின் திருவிளையாடல் என்ற படத்திற்காக ஒலுக்கியிருக்கும் இந்த குரல்கள் பி சுசீலா குழுவினர். இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 5:31.